0: கண்காட்சி மூலமாகவும் நீங்கள் அதோடு சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ மூலமாகவும் நீங்கள் எங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு எங்களோடு பேசிக்கொள்ளலாம். சின்ன இன்ட்ரடக்ஷனாக என்ற குடும்பம் ஒரு இசை குடும்பம். என் அம்மா ஒரு மியூசிக் டீச்சர், அதோட இளைஞர் ஒரு மெல்லிசை பாடகி ஜெகதேவி விக்னேஸ்வரன். அவர்களது அடுத்த தந்தையாக இப்போ நான் இங்கே பாடிக்கொண்டிருக்கிற மிக்க மகிழ்ச்சி. கவிதா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தனது இனிய குரலால் பல இதயங்களை தொட்டு வரும் பாடகர் ரவீந்தர் அண்ணாவுடன் இணைந்து பாடும் இந்த இனிய தருணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. என் குரலுக்கு முதல் மேடையை தந்த இசைக்கலைமணி ஸ்ரீமதி கவினாளி ரவீந்தர், தலலையா கிரமி ரவி செல்லையா, என் குரல் பயிற்சியாளர் இந்திராணி தங்கவேலு ஆகியோருக்கும், என்னை இந்த இசை பயணத்தில் முதன் முதலில் அழைத்து வந்த கனடா பாலா அண்ணாவுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள். எனக்கும் இந்த மேடையில் மீண்டும் பாட வாய்ப்பளித்த டிவிஐ ஹெச்டி அண்ட் சிஎம்ஆர் நிறுவனத்திற்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்த விரும்பினால், நாங்கள் பாடும் பாடல் நிறைவடைவதற்கு 30 வினாடிகளுக்கு முன்பாக 416-292-4059 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டு எங்களை உற்சாகப்படுத்தலாம். உங்கள் ஒவ்வொரு அழைப்பும் ஒவ்வொரு கருத்தும் எங்கள் இசை பயணத்துக்கு ஒரு இனிய உற்சாகம்.
0: அதான் திருப்பி அதை ஞாபகப்படுத்தணும் என்ற, நாங்கள் பாடுறதோடு மட்டும் இல்லாமல் ஏண்டா இதில் நாங்கள் எங்களுக்கு முன்னால் யாரும் இல்லை. ஸோ நாங்கள் பாடுறோம், அதுக்கு நீங்கள் உங்களோட கால் பண்ணி எங்களோட பேசி நாங்கள் பாடின பாட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லி இருக்கல தான் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு அதை பாடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ ஆகவே மறந்துடாமல் கால் பண்ணுங்கோ. கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போடலாம், எங்களுக்கு முன்னால் பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும். மறுபடியும் நம்பரை சொல்கிறோம், 416-292-4059. நாங்கள் பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ரெண்டாவது பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாம், ரைட் கவிதா?
1: கொடுக்கலாமே. ஸோ இரண்டாவது பாட்டுக்கான ஒரு குறிப்பு, தாயகத்தை விட்டு அகதியாக தமிழ்நாட்டில் வாழும் ஒரு இளைஞன், அவனது மனதில் தாய் மண்ணின் ஏக்கமும் தனிமையும் நிறைந்திருக்கிறது. அந்த ஏக்கத்தின் நடுவே அவனை நேசிக்கும் தமிழ்நாட்டு பெண்ணின் காதலும் இணைகிறது. அகதியின் வலியையும் காதலின் கனிவையும் அலைகளின் ஓசையோடு சொல்லும் இந்த பாடல் எது, யூகித்து பாருங்கள்.
0: ஓகே, நான் கவிதை மாதிரியே கவிதா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸோ க்ளூவை தேடி பாருங்கள். இப்போ நாங்கள் முதலாவது பாட்டுக்கு போகிறோம். அந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே கவிதா, எனக்கு தெரியல நான் உங்களோட இதை பயந்தோன்னு, நானோட இந்த பாட்டை நான் ஸ்பெஷலாக சூஸ் பண்ண ஒரு ரீசனும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அம்மா ஒரு பாடகியாண்டு. ஸோ ஸ்ரீலங்காவில் அந்த நேரத்தில் பிரசாந்த் நைட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் ஷோ உண்டு. அதை பார்த்துக்கு பிரசாந்த், ஆக்டர் பிரசாந்த், மற்ற மனோ, மின்மினி, அந்த சின்ன சின்ன ஆசைப்பாண்ணா, அவள் எல்லோரும் வந்திருந்தவ. அப்போ அந்த ப்ரோக்ராம் பாட போயிருந்த அதில் அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணவ, அப்போ மனோட சேர்ந்து இந்த பாட்டை பாடினவ. ஸோ அப்போ இந்த பாட்டை எனக்கு கேட்டு பிடிச்சி போச்சு. ஆனால் கனாலும் இந்த பாட்டை நான் கேட்கல. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கண்டு பாட்டு லிஸ்ட் தேடிக்கல, ரெண்டமாக இந்த பாட்டை எனக்கு அம்பிட்டதா, அப்போ தான் கட்டாயம் இந்த பாட்டை பாடணும். அம்மா அப்போ பாடின பாட்டை இப்போ நான் உங்களோட சேர்ந்து பாடுறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ சாங். இது செம்பருத்தி படத்திலிருந்து நிலாக்காயும் நேரம் என்ற சாங், மனோ மற்றும் ஜானகி பாடின பாடுறேன்.

0: எம்மா தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவிஎம் மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
1: அந்த பாட்டை ஒரு அந்த பாட்டு முடிகிறக்கு ஒரு 30 செகண்டுக்கு முன்னே அவங்களுக்கு கால் பண்ணுங்க, ஏன்னா ஒரு டிலே ஒன்று இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த 30 செகண்டுக்கு முன்னுக்கு எடுத்தீங்கண்டா எங்களை அந்த பாட்டு முடிய சரியாக இருக்கும் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு.
2: இணைப்பில் இருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் கவிதா, ரவீந்தர், டொமினிக் சந்திரன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: வணக்கம் சந்திரன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: ஓ நலமாக மாற்றியே இருக்கோம். முன்னாடி அருமமே ஒரு அருமையான பாடலோட ஆரம்பித்திருக்கிறீர்கள். மிகவும் காலுக்கு நீண்ட பாடலாக இருந்திருந்தது. உங்களுடைய குரல்கள் அப்படி தெளிவாக கேட்கக்கூடிய இருந்தது. நல்லொரு குரல் வளம், ஒரு இடத்துல வித்தியாசமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்த்துக்கள் அதற்கு முதலில் இருந்தால் ஒரு இடத்து பிறகு மீண்டும் உங்களை முறையில் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஐசிஎம்ஆருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் பிடிபடையில் நான் எத்தனையாம் ஆண்டு வந்த செய்ய சொல்ல முடியுமா?
1: என்னது
3: எத்தனையாம் ஆண்டு வந்த படம்?
1: கிட்டத்தட்ட ஒரு 2000s.
2: சரியா, இந்த படத்துல வந்து ஜீவாவும் பாவனாவும் நடிச்சிருக்கணும்.
3: நான் அதான் என்ன அந்த கடலோட சம்மந்த பாட்டு வருவதில்லை எனக்கு, அந்த பாடல் தான் நான் நினைக்கின்றேன். எங்க வீட்டுக்கு கரியத்த வந்த கப்பலில் ஒரு பாடல் ஒன்றுக்கு அதை நினைக்கின்றேன். பொறுத்து பார்ப்போம், தொடர்ந்து பாடங்கள் மீண்டும் பெறுகிறேன்.
1: உங்களோட நீங்கள் எங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.
2: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய இட வணக்கம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
1: வணக்கம் புருஷோத்தமன்.
4: நீங்கள் நல்ல நல்ல இருவர் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டீங்க சார். உங்களோட பாடண்டே தான் நம்ம ரொம்ப கேட்டு நான் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. என்ன நீங்கள் நிறைய பாடகள் பாடி பேரம்பூருடன் இருக்கணும் என்று வாழ்த்துறேன். அதே போல மரியாதை சௌரி என்ன கவிதா, நீங்கள் நினைக்கிறேன் மரியாதை இந்த கனடா பாலாநாடா முதல்ல இங்கே வந்து பாட துவங்கி நீங்கள் நான் நினைக்கிறேன். அண்டிலிருந்து இன்று வரையும் நான் உங்களை பார்க்குறேன். அப்படியே விதையாகி மரமாகி பூவாகி கனியாகி அப்படியே அப்படியே உங்களோட வளர்ச்சி எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் இப்போ நிறைய காலமாக உங்களை பார்த்து கொண்டு வரேன். நீங்களும் இன்னும் நிறைய பாடல்கள் பாடி பெரும்போலோடு இருக்கணும் அண்டு அது இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி புருஷோத்தமன்.
2: நன்றி.
1: ஸோ இப்போ நாங்கள் இப்போ இந்த பாட்டுகள் பாட்டுகள் பாடுறதுக்கு முன்னே நாங்கள் இப்போ அந்த க்ளூஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ரெண்டு பாட்டுக்கு நாங்கள் விஷுவலாயும் க்ளூ கொடுப்போம். அப்போ அந்த க்ளூஸையும் நீங்கள் பார்த்து அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதில் நீங்கள் உங்களோட கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கான ஆன்சரை சொல்லலாம்.
2: ஸோ அதில் முதல் திரையில் தெரிகிறது இந்த படங்களை பார்த்து அந்த பாடல் வரிகளை கண்டுபிடித்தால் அழைத்து எங்களுக்கு கூறலாம். இந்த பாடல் இன்னும் சில நேரங்களில் இடம்பெறும்.
1: யாரோ நாலாவது அஞ்சாவது பாட்டு
2: நாலாவது அஞ்சாவது பாடலாக இருக்கும்.
1: சோ நாங்க அடுத்த பாட்டுக்கு போறோம்.
2: அதுக்கு முதலாவதாக மூன்றாவது பாடலாக ரவி அண்ணா ஒரு சோலோ பாடல் பாட இருக்கிறார். அதுக்கான குறிப்பு என்ன சொல்ல போறீங்க?
1: அது ஒரு கோர்வையாக தான் நான் பாட போகிறேன். ஒரு மேஷப் உண்டு ஏஆர் ரஹ்மாண்டை. ஸோ அதுக்கு என்னால் எப்படி க்ளூ கொடுக்கலாம்னு தெரியல. அது ஒரு மூன்று ஏஆர் ரஹ்மாண்ட பாட்டுகளை இணைச்ச ஒரு பாட்டாக வரப்போகுது. மேபி நாங்கள் அதுக்கு அடுத்த பாட்டுக்கு மேபி க்ளூவை ரெடி பண்ணுவோம். மேடம்டா
2: நாங்கள் அடுத்து இந்த பாடலை பாடிவிட்டு அடுத்து.
1: ஓகே யா, என்னடா இப்போ இந்த அவை மறந்து போயிடுவோம். யா நாங்கள் ரெண்டாவது பாட்டை முடிச்சுட்டு சோலோக்கு முன்னம் அடுத்த பாட்டு கொடுக்கலாம். ரெடியா கவிதா?

0: கவிதா, இந்த பாட்டை பற்றி ஒன்று சொல்லுவோம். நம்ம இந்த பாட்டு நான் இதுக்கு முதல் நான் கேட்டதே இல்லை, பட் நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லி இந்த பாட்டை நான் கேட்ட அப்புறம் இது இப்போ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக், இப்போ கேட்டுக்கொண்டே இருக்கேன் நான். நைஸ் மெலடி, நைஸ் சாங்.
1: நான் இது ஹைஸ்கூல் படிக்கும்போது கேட்ட பாட்டு, ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் நல்ல படம், ராமேஸ்வரம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், ஒரு அழகான பாடல்.
0: யா, யுகபாரதி இந்த வரிகள் மிக அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது, பாடுறதுக்கும் இனிமையான இசையமைப்பாளர் புது ஆளுறாள் நிறுவன் சொல்லி. ஸோ யா, நல்லா போட்டிருந்தாங்க மியூசிக்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: மீண்டும் நான் பிரசோதனதான் காய்க்கிறேன். இருவரும் நல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு முதல் சோரன் தவிந்தன், உங்களை ஒரு சுந்தர் மன்னிப்பு, நான் வந்து உங்களை எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வானொலிதான் இடையில இந்த கேட்டுட்டு மன உள்ள இந்த கருத்தை பதிவிட்டு போட்டு தான் உங்களோட பாடல் முதல் பாடலோட உங்களை நிறைய பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன். உங்களை இப்பதான் ஆலமரம் போல விழுதுகளாக அப்படி உங்களுடைய அந்த குடும்பமே அப்படியே இருக்குல்ல, சிறப்பா பாடிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவனிக்காம தான் மாறி சொல்லி போடுறேன். நன்றி.
1: அடுத்த பாடலுக்கான க்ளூ, இது வந்து ரவியனோட சோலோ பாடல் முடிஞ்ச பிறகு வார பாட்டு. ஒரு இளம் காதல் வாழ்க்கையின் கடினமான சூழல்களுக்குள் மலரும் ஒரு மென்மையான உணர்வு. ஜஸ்டின் பிரபாகரனின் இனிய இசையில், சாரதியின் அழகிய வரிகளில் சிறை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல், இது ஒரு காதல் பாடல் எது என்று கண்டுபிடிங்க பாப்பா.
0: ஐ திங்க் கவிதா நீங்க நிறையவே சொல்லிட்டீங்க.
1: ஆமா, நான் படத்தின் பேர் கூட சொல்லியிருக்கேன். சோ கட்டாயம் இது இலகுவான ஒரு பாடலாக இருக்கும் நீங்க கண்டுபிடிக்க. சோ உங்களுக்கு தெரிந்தால் பாடல் முடிய 30 வினாடிகளுக்கு முன் 416-292-4059 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்ல கமெண்ட்ல போடுங்க. அடுத்து சோலோ பாடலுக்கு
0: போமா?
1: அது ஒரு மேஷப் பாடல். ஸோ மூன்று இனிமையான ஏஆர் ரஹமான பாடல்களை அவர் கம்பைன் பண்ணி பாட போற, ஸோ ரசிப்பீர்கள் நினைக்கிறோம்.
0: ஓகே, நன்றி.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கானக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: அழகான பாடல் தொகுப்பு. எனக்கு
1: நன்றி.
0: எல்லா பாடலுமே பிடிக்கும். இதில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்த எல்லா பாடல்களும் அழகான
1: நல்ல
0: பாடல்கள்,
1: பாடல்.
0: நல்லா இருந்துச்சு.
1: அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி. யார் பேசுறீங்க?
2: நான் மிஸ்ஸஸ் ஸ்ரீஜஹரேக்ரம் கவிதா. நன்றா இருக்கு.
0: ஓ நன்றி, தேங்க்யூ கால் பண்ணினதுக்கு.
2: நன்றி நன்றி. தொடர்ந்து இப்படியே பாடிக்கொண்டு இருங்க.
1: நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் ராகுல் அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ராகுல். நீங்க?
3: நல்லா இருக்கேன். கவிதாக்கா எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன். பாடு சூப்பரா இருக்கு. நல்லா இருந்தது அண்ணா உங்களோட கொம்பைண்டா பாடுனீங்க, நல்லா இருந்தது. கவிதாக்கா உங்களோட வாய்ஸ் அக்கா, இட் வாஸ் என்ன சொல்றேன், நான் அப்ப முதல் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ரியலி நைஸ் வாய்ஸ்.
0: உங்களோட வாய்ஸ்
3: ரீனா, உங்களோட வாய்ஸும் சூப்பரா இருக்கா.
1: அடுத்த நேயர் இணைப்பில். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். சுகுமார், நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
1: நல்லா இருக்கும் சுகுமார். நீங்கள்?
4: நலமா இருக்கிறோம். பாடல்கள், பாடல்கள் தெரிவுகள், நம்மளோட குரல் வளங்கள் எல்லாம் சிறப்பா இருக்குது, அருமையா இருக்குது. சுயம் எடுத்துக் கொண்டிருக்க அருமையான பாட தெரியும். அடுத்த பாடல் நினைக்கிறேன், சிறப்படத்துல இருந்து நீலோத்தி அந்த பாடலா இருக்கும் நினைக்கிறேன். அருமையான ஒரு தெரிவு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
1: நன்றி. உங்களது யுகத்தை சொன்னதுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
4: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இருவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். அருமையான குரல் வளங்கள், அருமையான பாடல் தெரிவுகள் சுயம் எடுத்துக் கொண்டிருக்கோம். உண்மையா இருக்குது. மீண்டும் பார்க்கலாம். நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். ரவிதா, கவிதா, கவிதா ரவீந்தர், ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. நல்ல குரல், கேட்கவே நல்ல இனிமையா இருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய நல்ல பாடல்கள் பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிஎம்ஆருக்கும் எல்லாருக்கும் கேட்கவினாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த ஏரமண்டா உங்களுக்கு பாட்டு, ரம்யா கிருஷ்ணன் நடித்த படத்துல இருந்தாலும் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தா ஒரு சில வரிகள் அதை பாருங்க. அவ இன்னைக்கு அவட பிறந்த நாள், ஒரு சில வரிகள் ஏழுமண்டா பாடுங்க. அவ படிச்ச நடித்த படத்துல இருந்து ஏழுமண்டா.
0: மற்றது கடைசியாக நான் ஒரு பாடல் பாடுறேன்.
5: ஓகே ஓகே. மற்றது நல்லா பாடிக்கொண்டிருக்கீங்க, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடுங்க. இன்னும் மேல மேல வர வாழ்த்தி கொண்டு விடப்படுறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி.
1: இவ்வளவு நேரம் எங்களோட அழைப்பில் எடுத்த காய்ச்சல் பேசின நேயர்களுக்கு நன்றி. இதே மாதிரியே எங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருங்கள்.
0: அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக்லயே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்கு கமெண்ட்ஸ் செய்கிறாக்க நாங்க இங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்க எங்களுக்கு அழைத்து கதைக்கும் போதும் அந்த காமெண்ட்ஸை பார்க்கும் போதும் எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று. ஸோ மிக்க நன்றி.
1: அதே மாதிரி அந்த க்ளூவை மறந்துடாங்க. உங்களுக்கு ஒரு விஷுவல் க்ளூவும் அங்கே டிவியில் போய்கொண்டிருக்கு. ஸோ அது எங்களுக்கு இப்போ வர்ற பாடலுக்கு அடுத்த பாடலுக்கான க்ளூ அது. ஸோ உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி எங்களோட அந்த ஆன்சர்ஸை பயந்து கொள்ளலாம். அதுக்கான நம்பர் 416-292-4059. அடுத்த பாட்டுக்கு போகலாமா?
0: போகலாம்.
1: இந்த பாட்டு
6: நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4629924059.

0: ஒரு அருமையான பாடல்,
1: அருமையான பாடல்.
0: அழகான அமைப்பு, அழகான குரல்கள். எங்களுடைய குரல்கள் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க தான் அழிச்சு சொல்லணும். ஆனா இந்த ஒரிஜினல் பாடல் பாடிய சின்மயி மற்றும்
1: சுராஜ் சந்தோஷ்,
0: சுராஜ் சந்தோஷ் மிக அழகாக பாடியிருந்தார்கள். அழகான
1: நிறைய கவசம் நிறைய பேர் பாடி பாடி போட்டிருந்தாங்க. நன்றி
0: நன்றி.
1: அடுத்த நேருக்கு போலாம்.
2: மீண்டும் பிரசோதமன் தான் கலைக்கிறேன். நீங்கள் இதுவரை நல்ல அன்பு நல்ல அழகா பாடுற வணக்கம், அழகா பாடுறீங்கள், நல்ல அன்பா கலைக்கிறீங்கள், நல்ல இனிமையான குரல், மரியாதைக்குரிய பாட. இப்பதான் உங்களை எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களோட மகன் வந்து உங்களுக்கு நடுவில் தீப்பு வழங்கினவர், உங்களோட தங்கச்சியோட வந்து பாடுனீங்கள். நான் மனசு நான் சும்மா அந்த மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கட்டும். இப்படிப்பட்ட
1: உங்களை
2: ஓ என்ன நான் தான் நீங்கள் இப்போ கண்ணாடி முதல் முறையாக கண்ணாடி போட வந்தீங்க இல்லோ?
1: இல்ல இல்ல கண்ணாடி மேபி நான் கொஞ்சம் தலைமையில் வளர்த்திருந்தேன். அப்ப இப்ப கொஞ்சம் எல்லாம் ஷோட்டா
2: ஓ தலைமையில் பட் ஏதோ மாற்றம் இருக்கு, அதான் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி போனாண்டு ஜோதிக்கு கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஆயிரம் முறை இந்த மனசால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, அதுக்காண்டி பண்ணி கூட நம்மளோட பாரத சபாலஜனுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இயற்கை மழை பெய்து வாழ்த்து. நன்றி
1: நன்றி புருஷோத்தமன்.
2: நன்றி நன்றி.
1: ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான க்ளூ தான் இப்போ டிவியில் போய்கொண்டிருக்கு. ஒருத்தரும் கண்டுபிடிச்சா தெரியல, அப்போ நாங்களே அதை ரிவீல் பண்ணுவோமா?
0: ஓகே, முதலாவது படம் என்ன?
1: அது நிலா.
0: நிலா
1: ரெண்டாவது
0: என்ன நிறத்தில் இருக்கு?
1: அது வெள்ளை நிலா. ஸோ மேபி நாங்கள் வெண்ணிலா.
0: வெண்ணிலா அடுத்த பறவை ஒன்று இருக்கு,
1: அதுவும் சிறகடித்து பறக்கு.
0: வெண்ணிலா சிறகடிக்கு.
1: அடுத்து என்னது? மூன்றாவது வெளிச்சம்.
0: வெண்ணிலா சிறகடிக்கு
1: வெளிச்சம். யா நமக்கே அது குழப்பம்.
0: வெண்ணிலா சிறகடிக்க வெளிச்சத்தில் வலை
1: விரிக்க. நாலாவது வலை விரிக்க.
0: அழகான பாடல். சோ இந்த பாடல் வந்து தன் முகத்தில் ஒரு காயத்தால் பிறர் கேலி செய்வார்களோ என்ற கவலையில் இருக்கும் ஒரு இளைஞனுக்கு அவனது தோழி அன்போடும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை ஊட்டி பாடுகிறாள். இந்த பாடலுக்கான காட்சி குறிப்புகள் பார்த்துட்டீங்க. சோ
1: பொன்னியின் செல்வன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அடுத்த பாட்டுக்கான க்ளூ என் கொடுத்துட்டே வரோம். அடுத்த பாடு உங்களோட சோலோ, ரைட்?
0: நீங்க
1: அதையும் கொடுத்துருங்க.
0: காதலில் சில நேரங்களில் காதலுக்காக காத்திருப்பது அதிகமான வலியை தரும். தினமும் ஒருவரை எதிர்பார்த்து அவர் வருவாரா என்று ஏங்கும் ஒரு மனம். அந்த காத்திருப்புக்குள் இருக்கும் காதலும் ஏக்கமும் நம்பிக்கையும் ஒன்றாக கலந்த ஒரு இனிய பாடல் இது. இந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் எஸ் சி ராஜ்குமார் இசையமைத்திருக்கிறார். அந்த பாடலின் அழகான வரிகளை பா விஜய் அவர்கள் உருவாக்கியுள்ளார். இன்னும் குழு கொடுக்கணுமா?
1: இல்லை இல்லை, காணும் நினைக்கிறேன்.
0: காணும் நினைக்கிறேன்.
1: நீங்கள் காத்து, நாங்களும் அதை கேட்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கோம். ஸோ இந்த பாட்டை முடிச்சுட்டு அந்த பாட்டுக்கு போவோம்.
0: ஓகே.
1: ஏன்

0: அதுவும் ஒரு அருமையான பாடல். கொஞ்சம் உள்ள நேரம் மெலடியா இருந்துட்டு கொஞ்சம் பெப்பியா பாடியிருக்கான்.
1: வித்யாசாகரன் இசையமைப்பில் வந்தது கரிஷ் ராகவேந்திரா அண்ட் சிஸ்லி ஆப்ரஹாம் என்ற ஒரு பாடகி பாடியிருக்கிறார். ரவி கிருஷ்ணா அண்ட் கோபிகா நடித்த படம். ஸோ நல்ல ஒரு பாடல், அழகான பாடல். அடுத்த நேயர்,
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும், நான் மதன் கலைக்கின்றேன். அருமையா படிக்கின்றீர்கள்.
1: மிக நன்றி மதன்.
2: ஐயா, எங்களுடைய குரல் இருவரும் குரலும் ஈழத்து மண் வாசனை அப்படியே தெரிகின்றது. அழகா படிக்கின்றீர்கள். டென்ஷன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அவுட்புட் போட்டு படிச்சீங்கன்னா இன்னும் மிகவும் அழகா இருக்கும். நினைக்கிறேன் இந்த பாட்டதெல்லாம் இருக்கும். நீங்க பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் அந்த பாட இருக்கலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார், பாப்பா மகன் சரியான பாட்டா. உங்களோட பாட்டுக்கான கேசிங்
1: பார்த்து பார்த்து தேவயானின் படம், ஆனா அதுல பார்த்திவன் நடிக்கல, முரளி நடிச்சிருக்க.
0: அது மாதிரி அந்த படத்தை, அந்த படத்தையும் அவ தான் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். தேவயானி,
1: தேவயானி ப்ரொடக்ஷன்ல வந்த படம். அடுத்த நேயர்,
0: ஹலோ வணக்கம்.
1: நீங்க அழைப்பில் இருக்கிறீங்க.
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ
1: வணக்கம்.
0: ஹலோ
3: ஹலோ, நான் இங்க ஸ்ரீலங்காவில இருந்து கிடைக்கிறேன்.
1: ஆ சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
0: ஹலோ அம்மா,
3: நான் ரவியினுடைய அம்மா.
1: வணக்கம்.
3: எனக்கு ரெண்டு பேரும், ஆமா ரெண்டு பேரும் பாடுறத, நான் இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு பிள்ளை ரெண்டு பேரும் பாடுறத பாக்குன்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ரெண்டு பேருமே அழகாக பாடுகின்றீர்கள், நல்ல பாடல் தெரிவுகள். இப்படியான நிகழ்ச்சி நான் முதல்லையும் இந்த பிள்ளை முன்னுக்கு பாடியிருக்கிறார். இந்த தன்னுடைய மனைவியோட, அதுக்கு பிறகு அவருடைய தங்கச்சியோட, இப்போ கவிதா உங்களோட, எல்லாமே அழகா இருக்கு. கவிதா, நீங்களும் நல்லா பாடுகிறீங்க. வாழ்த்துக்கள் இருவருக்கும். இன்னும் நல்ல நல்ல நல்ல நல்ல பாடல் தெரிவுகள், அழகாக நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்ல பாடல்களை தருவீர்கள் என்று நம்பி நாங்கள் உற்சாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் பாடல்களை. உங்களுக்கு எனதும் என் கணவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கின்றேன்.
1: மிக்க நன்றி. ஸ்ரீலங்காவிலிருந்து அழைத்து உங்கள் மகனையும் வாழ்த்தி என்னையும் வாழ்த்தியதுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியின் வானொலியின் சக்தி குறைத்து விட்டு கதையுங்க. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். அடுத்த நேயர்,
4: வணக்கம். நான் தோமசந்திரன். உண்மையிலேயே அருமையான பாடல் தெரிவுகள், உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. அடுத்தது நான் என்ன சொன்னா, முதலாவது நிகழ்ச்சியில ரவீந்தர் பாடின பொழுது அண்ணன் ஒரு கோவில் இருந்தா தங்கி ஒரு தீபம் ஒன்று பாடி இருந்தேன் என்றால், அவர்கள் ரெண்டு இருந்தால் முதல் முதல் அதன் நிகழ்ச்சி செய்திருந்தார்கள். ஆனா உண்மையிலேயே கவிதாவை தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கின்றேன். அவர் நிறைய தரம் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பேருமே உண்மையிலேயே அருமையான பாடல்கள், அருமையான தெரிவு. தொடர்ந்து பாடங்கள் உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி சந்திரன்.
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: நீங்க ரெண்டு பேரும் நல்ல சிறப்பா பாடுனீங்க. கவிதா ஆன்ட்டியும் அப்பாவும் நல்ல வடிவா பாடுனீங்க. கீப் குட் லக்.
1: தேங்க்யூ.
6: கவிதா வந்து நீங்கள் அம்மா பாடல்கள் கூட முகநூல்ல பதிவிட்டது நான் இப்ப கேட்டு, நான் கூட பாடல் அதற்கு சௌர ரவீந்திரன் அம்மா இன்றைக்கு உங்களுடைய அம்மா வடிவில் வந்து இயற்கை அண்ணன் வடிவில் வந்து வாழ்த்திருக்கேன் உங்களை. அதே போல சௌர ரவீந்திரர் வந்து உண்மையில அவர் வந்து பாடி அவருடைய துணை, அவருடைய தங்கச்சி, அவருடைய மகன் நடுவராண்டு, இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த என்றால் தாய்தான். தாயை விட இறைவனே தாயத்தான் மடங்கின மாதிரி நாங்கள் புராணங்கள் படிச்சிருக்கோம். அந்த புண்ணியங்களும் இந்த தாயை வந்து உங்களை வாழ்த்திருக்கு. டிவியை உங்களை எல்லாற்ற குரலும் இங்க கேட்கப்பட்டிருக்கு. இதை விட உங்களுக்கு வேற அது இயற்கை மலைவெய்து ஆசி வழங்குது. இதோட நான் சுதிய தூசியாருக்கு என்னுடைய ஆசையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி.
0: நன்றி புருஷோத்தமன்.
1: நன்றி. உங்களுடைய ஆசிக்கும் நன்றி.
6: நன்றி
0: புருஷோத்தமன். எனக்கு பிடிச்ச விஷயமே இல்ல, ஒரு கவிதை வடிவா சொல்லிட்டு போவார் எல்லாத்தையும். ஓகே. ஸோ கவிதா, உங்களோட சோலோக்கு போகிறதுக்கு முன்னே நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கொண்டு போயிட்டு வருவோம். அப்போ நீங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பாடலாம்.
1: ஓகே, ஒரு 2 நிமிட இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-4059.
8: மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
9: Cash Point, currency exchange, check cashing, cash for gold, gold loans, அனைத்துக்கும் Cash Point.
10: என்ன பா ரூஃப்ல இருந்து தண்ணி ஊத்துது?
11: அதுக்கு ஏமா டென்ஷன் ஆவற? ஸ்மார்ட் ரெஸ்டரேஷனுக்கு போன் பண்ணுங்க.
10: ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்ன்றது ரெனோவேஷன் கம்பெனியா?
11: ரெனோவேஷன் கம்பெனி இல்லமா, நம்மளுடைய வீட்டோட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தியே இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வீட்டை அழகா ரெஸ்டோர் பண்ணி தருவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் மூலமா என்னெல்லாம் பண்ணி தருவீங்க?
12: வாட்டர் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், ஸ்மோக் டேமேஜ், மோர் ரிமீடியேஷன் அண்ட் வெட் பேஸ்மென்ட், விண்ட் டேமேஜ், இவை அனைத்தும் இன்சூரன்ஸ் மூலமாக செய்து கொடுக்குறோம்.
10: வாவ், முன்னாடி இருந்த மாதிரியே சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்களே.
11: தேங்க்யூ. நீங்க இவங்களுக்கு தான் சொன்னோம்.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
0: வெல்கம் பேக் நேயர்களே. டிவிஐஹெச்டி தொலைக்காட்சி மூலமாகவும் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ மூலமாகவும் அதே நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் அலைவினூடாகவும் எங்களோடு இணைந்து எங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும்

0: பாட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். ஸோ அதையும் முடிந்தால் கண்டுபிடிங்கள். அதே மாதிரி இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் இப்போ அதுக்கு இப்போ நீ ஒரு ஐ திங்க் ஒரு 8வது 9வது சாங் வரப்போகிற
1: பாடல் தாண்டி வரும்,
0: அதுக்கான க்ளூ தான் இப்போ உங்களோட திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 5 இமேஜஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ அதை வச்சுக்கொண்டு அந்த பாட்டுக்கான க்ளூவையும் கண்டுபிடிங்க. அப்படியே க்ளூவையும் கண்டுபிடிச்சு கொண்டு கவிதாண்ட சோலோவையும் கேட்டு மகிழுங்க. ஓகே, கவிதா ரெடியா?

0: மிக அருமையாக இந்த கவிதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். அப்போ புருஷோத்தமன் சொல்லிக்கல, நான் அதை இப்போ குழப்ப விரும்பலை. பட் நீங்கள் ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் கவிதை வந்து நீங்கள் மியூசிக் படிக்க தொடங்கிக்கல இருந்ததுக்கு நீங்கள் இப்போ அப்படி உங்களோட அந்த முன்னேற்றம்ன்றது நல்லா நல்லா பாடினீங்க. அதுக்கு இன்னொரு விதத்தில் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் தேங்க் பண்ணணும், மாரி சப்போர்ட்டிவாக இருக்கிறார். ரெண்டா ஒரு கலைஞருக்கு இப்போ உண்டு துணைவர்களும் அல்ல ஃபேமிலி இந்த சப்போர்ட் இல்லாடி கஷ்டம். இப்போ என் பார்க்குறேன் அவர் வெளியாக அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ
1: எனக்கு முக்கிய தூணாக இருப்பது எனது கணவர். அவர் தான் என்னை இந்த பாடல் துறைக்கே அனுப்பி வைத்தவர். அத்துடன் என்னுடைய அம்மா என்னுடைய குழந்தைகளை இப்போது பார்த்துக்கின்றிருக்கிறார். நான் இங்கே வந்து இந்த மேடையில் பாடுவதற்கு அவை இரண்டு பேரும் எனக்கு மிக்க ஒரு பெரிய சப்போர்ட். ரொம்ப நன்றி இருவருக்கு.
0: அதுதான் எனக்கும் இந்த வைஃபும் அதே மாதிரி தான் ஃபுல் சப்போர்ட். அவர் மூலமாக தான் நான் முதல் மேடைக்கில் வந்தேன். இப்போ அவர் நானும் சேர்ந்து பாட பாடிக்கணுக்கும். ஸோ கவிக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு தேங்க் சொல்லிக்கொள்ளும்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், அருணா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அருணா.
2: நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்கள்? ரவீந்தர், கவிதா,
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் நன்றாக இருக்கிறோம். முதல்ல கவிதா இப்ப கடைசியாக பாடின பாட்டுக்கு அருமையாக பாடியிருந்தீங்கள். நல்ல ஒரு பாடல் தெரியுது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். மற்றும் ரவீந்தர், நீங்கள் கூட முதல் இன்னொரு முதல் தரம் வந்திருந்த நீங்கள் நன்றாக பாடுவீர்கள். இந்த தடவையும் அதே மாதிரி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: நன்றி.
2: இருவருக்கும் இப்படி அந்த வித்தியாசமான பாடல்கள் கொண்டு வந்து பாடியதுல எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. பாடின பாட்டுகள் திரும்ப பாடாமல் வித்தியாசமான பாடல்கள் எல்லாரும் அப்படி கொண்டு வந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். அதையும் கூறிக்கொள்கிறோம்.
0: வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்களும் அதான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம், ரைட்? எல்லாம் தேடி எடுத்து.
2: நன்றி நன்றி. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ,
3: நான் பிரவீனா ஹைக்ரன். அண்ணா அண்ட் கவிதா ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. சாங் செலெக்ஷன்ஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு சாங் செலெக்ஷன்ஸ். நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. அண்ட் அண்ணா ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு குரல். அந்த வெண்ணிலா கபடி குழுன்னு தான் நிக்கும் அந்த பாட்டு. வெண்ணிலா சிற அடிக்க பட பாட்டு நல்லா இருந்துச்சு அது கேட்க. அதே மாதிரி கவிதா உங்களோட சோலோ சாங் இப்ப கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கறேன். நல்லா இருக்கு. உங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கு இந்த சாங்குக்கு. நைஸா இருக்கு. ரெண்டு பேருமே ரெண்டு பேர்ட்ட கும்பம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற பாட்டுகளும் இன்னும் ஒரு 1 hour இருக்கு. நல்ல வடிவா பாடுங்கோ. இதே மாதிரி கான்பிடண்டா பாடுங்கோ. ஸோ ஆண்டவன் உங்க ரெண்டு பேருக்கும் துணை இருக்கட்டும். நல்ல வடிவா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லா இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு.
0: லிஸ்ட் என்னடா கேட்டிருந்தாங்க என்ன பாட்டு பாடுறீங்க. அப்ப நான் இல்ல இல்ல நீங்க நேர பாட்டு தெரிஞ்சு கொள்ள சொல்லி சொன்னா.
1: மிக்க நன்றி. அழைத்த வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி.
3: தேங்க்யூ. பாய்.
0: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம். நான் இதேன்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
4: இருவருக்கும் இதேன் பேசுறேன்.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
4: இருவர் உங்கள் இருவருடைய பாடல்களும் எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் இருந்த அடுத்த பாடல் வந்து காதல் கடிதம் தீட்டவி மேகம் எல்லாம் காகிதம் இந்த பாடல் நினைக்கின்றேன்.
0: விஷுவல்ஸுக்கான பாட்டு க்ளூ சொல்லியிருக்கேன். பார்ப்போம்.
4: ஏன்
0: ஒரு 2-3 பாட்டு கழிச்சு அந்த பாட்டு பாடுவோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்களே அதை சரிபார்த்து கொள்ளலாம். ஆனால் உங்களோட எங்களுக்கு கால் பண்ணி அந்த பதில சொன்னதுக்கு மிக்க நன்றி.
1: ஃபேஸ்புக்லயும் பாடல்களை கெஸ்ட் பண்ணி கண்டிருக்காங்க.
0: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
5: நான் வடிவாம்பால் கதைக்கிறேன். மிஸ் அகால இருந்து.
1: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம். ரவீந்தர், கவிதா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. இப்ப முதல் முறையா நாங்க கவிதாண்ட பாட்டு கேக்குறேன். ரவீந்தர்ட்ட முதல்ல நாங்க கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்ல பாட்டுகளோட செருவுகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எங்களுக்கு நல்லா பிடிக்குது. அதுவும் கடைசியா இப்ப கவிதா பாடினீங்களே, நேற்று நம் எக்ஸ்பேர் அந்த பாட்டு நம்பவே முடியாம இருக்கு, அவ்வளவு நல்லா இருந்துச்சம்மா.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
5: தொடர்ந்து பாடுங்க, நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
0: நன்றி, அழைப்பு ஏற்படுத்தி நன்றி. அடுத்த நேர், ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் செல்வகுமார், அப்படியே இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கம் செல்வகுமார், நீங்கள்?
6: உற்சாகமா இருக்கிறேன். ரவீந்தர் கவிதா இருவரும் சூப்பரா பாருங்க, நல்ல குரல்.
0: நன்றி,
6: வாழ்த்துறேன்.
0: நன்றி, நன்றி, அழைப்பை ஏற்படுத்தி மைக்கு நன்றி.
6: நன்றி.
0: அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். உங்களுடைய பெயர்?
7: நான் கவி ஹைக்ரன், கவினாளி.
1: கவினாளி டீச்சர் சொல்லுங்க, எப்படி இருக்கு?
7: ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடுறீங்க, ஹாப்பியா இருக்கு பாத்து கொண்டிருக்கிறதுக்கு.
0: தேங்க்ஸ் கவி.
7: நல்ல செலக்ஷன்ஸ் அண்ட் நல்ல பேர், நல்ல ரெண்டு பேரும் பாட்டுகளும் நல்ல ஜாயின் பண்ணி பாடுறதுக்கு நல்லா இருக்கு.
0: தெரியாது என்ன என்ன பாட்டு லிஸ்ட்.
7: யா, என்ன எனக்கு டைம் கிடைக்கல, என்ன பாட்டு கோத்ரு பண்ணீங்க வந்து, சோ இப்பதான் பாத்து கொண்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேரும். எங்க டாட்டர் கவிஷ் பண்ண போறாவா?
8: அப்பா
1: நன்றி. அடுத்த பாடலுக்கான க்ளூ இது.
0: சேலஞ்சிங்கான சாங்ல போக போறோம்.
1: சில பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, அவை ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். தமிழ் திரை உலகின் இசை வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு சிறப்பு தருணம் இந்த பாடலுக்கு உண்டு. இசை உலகின் மாபெரும் குரலான, எனக்கும் பிடித்த குரலான எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களின் தமிழ் திரை இசை பயணத்தில் முதல் முறையாக ஒளி பாடல் இது. முதல் முதலாக வெளிவந்த பாடல். கே வி மகாதேவன் அவர்களின் இனிய இசையில், புலமை பித்தனவர்களின் அழகிய வரிகளில், எஸ்பிபி மற்றும் பி சுஷிலா அம்மா அவர்களின் குரல்கள் மலர்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க பாடல் இது. என்னன்னு தெரிகிறதா? கண்டுபிடித்து விட்டால் அலையுங்கள். 416-229-2450. நாங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஸோ அதுலேயும் நீங்கள் பதிவிடலாம்.
0: நீங்கள் சோலோ பாடக்கில் நான் ஃபுல்லாக தான் ரீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ
1: அடுத்த பாடலுக்கு செல்வோமா?
0: யா.
9: சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் இசை கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் முகநூல் வாயிலாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2450.

0: கவிதா. இந்த பாட்டில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. ஏனென்றால் இந்த பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டது ஒரே படத்தில், சேம் மியூசிக், பட் இது கர்நாடிக் ஸ்டைலில் செஞ்சுருப்பார். அதே நேரத்தில் இன்னொன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் மரங்கொத்தியே என்ற பேரில் அந்த பாட்டு வந்திருக்கு. ரெண்டும் ஒரே மியூசிக். அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, அதை வடிவாக கேட்டால் தெரியும். ஒன்று இதே இது கர்நாடிக் ஸ்டைல், அண்ட் மற்றது வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டிருக்காரு.
1: அடுத்த நேயர்.
2: வணக்கம், நான் மீண்டும் டோமேசந்திரன். அருமையான பாட தெரிவுகள், உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த நிகழ்ச்சி வந்து பதினொரு மணி மட்டும் போகின்றது. உங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடம் வந்து ஆயிரம் நிலவிவா, ஓர் ஆயிரம் நிலவிவா. நன்றி இருவருக்கும், நன்றி, வணக்கம்.
0: நன்றி சந்திரன். நீங்கள் அப்படி நிறைய நேரம் என்ன நீடிக்காதான் சொல்ற அளவுக்கு இருக்கின்றா, அதை நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்கன்ற அர்த்தம். சோ நாங்கள் அந்த
2: நன்றி
1: அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ,
3: இருவருக்கும் வணக்கம். நான் ரவிட பெரிய மாமி கதைக்கிறேன்.
0: ஹலோ மாமி.
3: இருவரும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பேர்ட்ட குரலும் சேர்ந்து ஒலி கேட்கலையும் நல்லா இருக்கு. தனித்தனி உங்களோட சோலோ சாங்ஸுமே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
0: தேங்க்ஸ் மாமி.
3: எல்லாம் வித்தியாசமான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறீங்க. அந்த வெண்ணிலா சிறகடிக்கு அந்த பாடல் என்னன்னு தலையை உடைச்சு கொண்டே இருந்தேன். நான் நிலவே ஒளி வீசுனா நடுவுக்குள்ள சிறகடிக்கிற பறவைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன். அதை பார்த்தா வெண்ணிலா சிறகடிக்க, இதுதான் முதல் தடவை நான் அந்த பாடல் கேட்டுக்கிறேன். நல்ல ஒரு அருமையான பாடல். ரெண்டு பேர்த்த குரலுமே சேர்ந்து ஒலிக்கேக மிகவும் அருமையாக நல்லா இருக்கிறது. தொடர்ந்து பாடுங்கோ, இன்னும் வளர வேண்டும். நன்றாக உங்கள் குரல் ஒலிக்க வேணும் என்று இருவரையும் வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி நன்றி, வணக்கம்.
1: அடுத்த பாடலுக்கான ஒரு காட்சி குறிப்பொண்டு திரையில் விழுகிறது. அது முதலாவது வந்து
4: மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் கூறுங்கள். நீங்கள் முகநூல் வாயிலாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து கூற விரும்பினால் நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2450.

0: அழகான பாடல்,
1: அருமையான பாடல், சேலஞ்சிங்கான பாடலும் கூட. ஓகே, ஸோ
0: அடுத்த பாடலுக்கான குறிப்பு உங்களோட தொலைக்காட்சியில் தெரியும். ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் சரியான பதிலை கூறியுள்ளார்கள். ஸோ முதலாவது வந்து
1: நாங்கள் அதை வழங்கப்படுத்துவோம். முதல் நேர்
0: அவர்கள்
1: சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். என்றாலும் தெரியாத நேர்களுக்காக நாங்கள் திரும்பி அவருக்கு அதை வடிவ வழங்கப்படுத்திட்டு பாட்டுக்கு போவோம். ஸோ முதலாவது
0: காதல்,
1: லவ் சைன். ஸோ யா, காதல், கடிதம் சேர்ந்து அதை
0: எழுதுற
1: சுத்த தமிழ்ல தீட்டு.
0: வானம்,
1: வானம்,
0: காகிதம், காதல், கடிதம், தீட்டவே, வானம் எல்லாம் காகிதம்.
1: ஸோ இதான் அந்த பாட்டு. அது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஜோடி திரைப்படத்தில் வைரமுத்துண்ட வரிகளில் வந்த பாடல். பிரசாந்த் சிம்ரன் ரெண்டு பேரும் நடித்திருந்தார்.
0: அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் நிர்மல் அண்ணா காய்ச்சல், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நிலமா இருக்கோம் நிர்மலா, நீங்கள்?
2: வெரி குட், தேங்க்யூ. பழங்கால என்ன பின்னோக்கி போக வச்சிட்டியல். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு நல்ல ஒரு இது கிடைச்சப்பப்பா. இது உங்களை பார்க்கவும் அப்படித்தான் இருக்கு. நல்ல பாருங்கள் இயேசுதாஸ், இந்த இவர் எஸ்பின் குரல்லே பாருங்கள், அது அச்சு அப்படியே இருக்கு. அப்ப தேங்க்யூ சோ மச், காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. என்ன பழைய இதுக்கு போயிட்டீங்க, இன்னைக்கு ஒரு சேட் டே. ஆனா இந்த பாட்டை கேட்ட பிறகு இந்த மனம் குளிர்ந்துச்சு. அப்ப இப்படியப்பா பழைய பாட்டெல்லாம் எடுத்து பாடுங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்.
1: கடைசிக்கு
2: வச்சிருக்கோம்.
0: அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம், நான் தவராஜா
1: வரைக்கும்.
0: தவராஜா, எப்படி இருக்கீங்க?
3: நாங்கள் நலம், நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள்
1: இருக்கிறோம்.
3: இருவரும் இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக எடுத்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் இசையால் இந்த நிகழ்வும் மிகவும் சிறப்பு பெற்றிருக்கின்றது. பார்ப்போற்றும் இந்நிகழ்வை பார்த்து மகிழ்வதில் எங்களுக்கும் கொள்ளை ஆசை. உலகாலும் இவ்விசை ஒன்று உங்களால், உங்கள் இருவரால் திறப்பட்ட இசையை நாங்கள் ரசித்தோம். உங்களோடு சேர்ந்து இசையை வளர்ப்போம், அதனுடன் பயணித்து எல்லோரும் இன்பம் பெறுவோம் என்று கூறி நீங்கள் தந்த இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்கள் குரல் இசை மிகவும் சிறப்பு. நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் மிகவும் அழகானவை என்று இந்த டிவியை மூலமாகவும் சிஎம்ஆர் வானொலி காற்றலை மூலமாகவும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பும் செய்யும் இந்த நிகழ்வானது உலக தமிழ் ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். அந்த வகையில் ஒவ்வொரு செவ்வாய்தோறும் எமக்காக இதை டிவியை செய்யுமாறு எடுத்து வருவது எங்களுக்கும் மிகவும் மகிழ்வானதே. அதை செய்யும் அவர் அந்த உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்கள் இசைப்பயணம் தொடர்ந்தும் மென்மேலும் தொடர இறையாசி வேண்டி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி தவராசன்,
0: மிக்க நன்றி.
1: வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி.
3: நன்றி.
1: ஓகே,
0: அடுத்த பாடலுக்கு செல்வோம்.
1: ஓகே, ஸோ ரெடியா?

0: நேரம் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டதால அடுத்த நேயர்களை இணைக்க முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக இறுதி பாடலுக்கு செல்ல இருக்கிறோம்.
1: கடைசி பாடலுக்கு செல்ல உள்ளோம். இது பசும்பொன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: நன்றி.
1: எம்முடன்
0: இசையோடு பயணித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த நன்றிகள். முகநூல் வழியாக கருத்துக்களை பகிர்ந்தும் தொலைபேசி வழியாக எம்முடன் உரையாடிய உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு உள்ளத்திற்கும் எமது உளமார்ந்த நன்றிகள்.
1: இவ்வளவு நேரம் எங்களோட தொலைக்காட்சியிலேயும் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ மூலமாக கேட்டு ரசித்து கொண்டிருந்த நேயர்களுக்கும், அதோடு ஃபேஸ்புக்கு லைவ் அலைவின் மூலமாக எங்களை பார்த்து ரசித்து எங்களோட பாடல்களை கேட்டு கொண்டிருந்த நேயர்களுக்கும், எங்களை கமெண்ட்ஸ் சொல்லி கொண்டிருந்த நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளித்த தமிழ் ஹெச்டி மற்றும் சிஎம்ஆர் நிறுவனத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது ரவீந்தர்,
0: கவிதா, தீபன். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383
2: சுகந்தன், 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா Jewelers.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யாண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போ 416-759-2600
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 89 உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: மனுஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
2: சுறாவளி காத்து சொல்ல போற பாத்து வால்யூம் ஏத்து அது ஒரு கூத்து
3: சோடா சட்டா கல்லி மே பட பட லைட் குண்டு சக்கில குதிரவான போல ஒரு ஹை உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம் கடல போல கூட்டம்

கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசனை என்ன பின்ன

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: வாய்ப்பே இல்ல, அவ இங்கதான் இங்கே இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ ஆம் கமிங்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்க கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

കർമ്മക്കാരക്കാരി സക്കാട്.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின், பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்கும்
0: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒடுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162, 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: போடா. உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

பண்ணுது. தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay? No problem. Digitam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

ஜல்லிக்கட்ட தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பா ஸ்கெட்சு, சிதாவை தூக்க ரவணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரவனுக்கு பண்ண தலை போட்டு

0: Allô. Hey.
1: Are you still alive, huh?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5.

நிருசிம்ஹவர்ணிம் ஸ்வாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராமய துணந்தன கல்கி ரூப ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். லீலாலவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: அனுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikiran adik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adikavatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day the Pradesh Chellathuk thanks.
3: Chellam illa da Selvam.
4: Sari sari.
7: Tamilan endru sollada thalidum irundhu nillada tharaniyai nee vellada.
8: Thirukural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom.
9: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால்
5: இப்பொழுது
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழ் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சியமா தமிழ் எஸ்டி, உங்கள்

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் விவகாரத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சிறைச்சாலை அதிகாரிகளினால் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சேவின் மாமியாரான என்டி லிவோராவும் புறப்பட்டு சென்றுள்ளார். முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்தடி சில்வா மற்றும் அவரது மனைவியான பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்க ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன இன்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடம் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் அரசியல் தலையீடு இல்லையென தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஜூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூல் செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டுமென மத்திய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. வரும் 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் தொடர்பான முறைப்பாடுகளை இந்திய சைபர் குற்றப்பிரிவிடம் நேரடியாக வழங்க மெட்டா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஸ்கச்வான் மாகாணத்தில் புதிய தரவு மையங்களை கட்டப்படுவதற்கு தற்காலிக தடையை விதிக்க வேண்டுமென மாகாண எதிர்க்கட்சியான NDP கோரிக்கை விடுத்துள்ளது. பசிபிக் கோஸ்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஹார்பர் ஏர் ஈடுபட்டுள்ளது. கனடா மற்றும் அமெரிக்காவில் சுமார் 15 கோடியே 30 லட்சம் அரசாங்க அடையாள ஆவணங்கள் கசிந்திருக்கலாம் என சைபர் பாதுகாப்பு ஆய்வாளர் பிரையன் கிரெப்ஸ் தெரிவித்துள்ளார். கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டுமென ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுல்லா வொன் டெர்லையன் முன்மொழிந்துள்ளார். அமெரிக்கா கனடா வர்த்தக மோதலால் நியூயார்க் நகர வணிகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மூலம் விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளதாக முதல் முறையாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவை நோக்கி ஏமனின் ஹதி அமைப்பால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் ஒன்றை மெக்கா நகருக்குள் நுழைவதற்கு முன்பதாக சவுதி வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் மற்றும் அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது. ஹவுதீஸ் அமைப்பின் அண்மைய ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் யான்பூ துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன.
2: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 20 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையில் காணப்படுகின்றது. நாளை காலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின் பீலி

அப்பை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின் மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் 10:30 ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து 11:30 to 12 வரை உங்களுக்கு ஒரு சிறு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் உங்களுக்கு தரப்படும் சமையல் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இன்று உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு என்னவென்றால் வெண்டிக்காய் பற்றி, அதாவது வெண்டிக்காயில் நீங்கள் என்ன விதமான சமையல் நீங்கள் செய்யலாம். நீங்கள் சாதாரணமான இப்போ வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பால்கறி, அதுகளை தாண்டி ஒரு விதவிதமான நீங்கள் சமையல் குறிப்புகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அத்துடன் 12 to 1 வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றேன், நன்றி.
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா இருக்கிறீங்க பாட்டுக்கு? அப்படியா,
2: குடிச்சு கொண்டு ரெடியா? ஓ, சைன் இன் பண்ணி விடுங்க, நன்றி. நான் இன்னைக்கு ஜீன்ஸ் படத்துல இருந்து பூக்கள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அந்த பாடல் அதிசயம் அதிசயம் கேட்கலாமா?
1: அதிசயம் அதிசயம் கண்டிப்பாக கேட்கலாம். நாங்க தொடர்ந்து சந்திப்போம், பாடல் கேட்டு மகிழுங்க.
2: சந்திப்போம். நல்ல பாட்டு, நல்லா இருந்துச்சு, காட்சி அமைப்பு சூப்பரா இருந்துச்சு.
1: ஆமா, அந்த திரைப்படம் நல்ல திரைப்படம். இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்தினுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: கால வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நலமா மகிழ்ச்சியாவிட்டாமா நடை பயணம் முடிந்து கொண்டிருக்கிறது.
3: நடைப்பயிற்சி முடிந்து விட்டது அப்படியா?
4: ஆமா.
3: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
4: இந்த பாட்டை இன்றைக்கு விட்டா இனிமே அடுத்த வருஷம் தான் கேட்கலாம். அவனை மாதத்துக்கு ஒரு குட் பை. இன்றைக்கு உத்தர வென்று உள்ளேதா படத்துல இருந்து மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கன்.
3: ஆமாம், இந்த திரைப்படம் வந்து 1971 வந்த திரைப்படம்.
4: ஆமா, நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க
3: கண்டிப்பாக. இல்லை. ஆமாம், இந்த திரைப்படத்தில் வருகிற பாடல் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் MS விஸ்வநாதனுடைய இசையமைப்பில், கண்ணதாசனுடைய வரிகளில், SBB மற்றும் சுசீலாவின் குரலில்.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, மதன் கிடைக்கிறேன். நல்ல மாதிரி
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அழகிய புதன்கிழமை காலை இனிய வணக்கங்கள் உங்களுக்கு.
0: நன்றி. உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
1: நீ காட்டு நான் மேல வந்த பாட்டு கேட்போம். கனாலம் கேட்ட அந்த பாட்டு.
0: அப்படியா? ஹரிஹரன் சித்ரா பாடிய ஒரு பாடல். கேட்டு மக்களுங்கள், நன்றி. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி பாடுவது. நன்றி ராஜி. நன்றி நன்றி.
0: நன்றி.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லது.
3: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று வளத்துல மீனாண்ட பிறந்த நாள் வழியால் பெண்மீனா குண்மீனா பாட்ட கேட்போம்.
3: பாட்ட கேட்க போறீங்க? ஹரியன் பாடிய பாட.
4: ஓ, நல்ல பாட்டு.
3: அதுவும் பாக்கல இருந்து கேட்க போறீங்க?
4: நடந்து.
3: நன்றி
4: நன்றி சாயி.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். கண்ணன் கேரக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து கூலி என்ற படத்துல வந்து மோனிகா அந்த பாட்டை கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய ஒரு நல்ல ஒரு பள்ளிய ஃப்ரெண்ட் ஜெயராஜ் அண்டு அமெரிக்கால இருக்கிறார். நாங்க கொஞ்சம் ஒன்றா இருந்து நாங்க குழம்புல எல்லாம் ஒர்க் போக அவற்றண்டை பிறந்த நாள் நுடி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு மற்றது என்னோட ஃப்ரெண்டும் இருக்கா யோகேந்திரன், அவற்றையும் பிறந்த நாள் அவர் நம்ம ஒன்றியில் இருக்கார். நுடி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு நடிகை மீனாண்டையும் பிறந்த நாள், அவரை பாட்டுதான் தேடிக்கொண்டு அவருக்கும் வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கலாம், நுடி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு கேட்போம் இந்த பாட்டு.
2: ஆமா, இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் இருக்கிற பாடல், கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. அனிருத் மற்றும் சுபாஷினி அசல் கோளாரின் குரலில்

0: மற்றும்
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் கனிவோபரதன்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா. வேலை முடிஞ்சு கூட்டம் போய் கொண்டிருக்கும். பாடம் வயது பொண்ணும் பாட்டு காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு.
4: கஸ்தூரி பொட்டு வச்சு. ஆமாம், MSV இந்த இசையமைப்பில் வருகிற பாடல்.
5: ஆமாம்,
4: கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள்
4: நன்றி. கேஜி ஜேசுதாஸ் மற்றும் சாவித்திரியின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம் ரஜி சாரா,
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நலம் நலம், வேலையில இருக்கிறேன். ஓடி வந்தேன் உங்க நிகழ்ச்சியை கொஞ்சம் பாத்துட்டு போகணும்.
3: நன்றி உங்கள் வருகைக்கு.
4: பாட்டு வந்தேன், ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? அந்த பாட்டு
3: ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு?
4: என்னன்னு தெரியல. ஜன்னல் ரோக மாத்த உட்கார்ந்து வெளியே பாத்துட்டு இருந்தேன், ஞாபகம் வந்தது பாட்டு. அதனால
3: நல்லது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: ஐயா ஷோ, நன்றி
3: நன்றி. இந்த பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ரவி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் மலேசியா நலமா இருக்கிறேன். நன்றி.
1: நல்லது. சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
2: இல்ல, இன்னும் இல்ல. இனித்தா
1: இனித்தா. அப்ப இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்?
2: இன்றைக்கு நார்மலா நார்மல் சோறு கறி தான்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு அமரன் படத்துல இருந்து வெள்ளிலவு சாரல் அந்த பாடல்.
1: திரைப்படம் பாத்தீர்களா? நல்ல ஒரு திரைப்படம்.
2: ஓ, நான் பாத்துறேன். நல்ல படம்.
1: அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் தானே அந்த திரைப்படம்.
2: ஓ, ஆனா ரியல் லைஃபா எடுக்காமலுக்கு நல்ல நல்ல எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு படம்.
1: கண்டிப்பா நல்லது. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி. நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி. காலை வணக்கம்.
1: வணக்கம் ஜங் போய், எப்படி இருக்கிறீங்க?
3: எனக்கு சிம்மம் தெரியா. நான் இப்ப அச்சி நாட்டாது ஸ்ரீலங்கா போய் அசிங்கம் பாலும் பாலிமெட்டு போக போறேன். இப்ப என்ன சிங்களம் தெரியாது?
1: நல்லது, அது பரவாயில்ல. நாங்கள் இப்ப என்ன பாடல் போடுவோம்?
3: சிங்களம் தெரியாது.
1: முத்து திரைப்படத்தில் உங்களுடைய பாடல் வரும். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: ஹலோ.
1: நன்றி. ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
4: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் தனம் பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தனம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நல்ல சுகம்.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு. ஆமாம், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: ஆட்டுக்குழா படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு.
1: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்றது. ஆமாம், நல்ல ஒரு பாடல். கேட்ட மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: வணக்கம் அக்கா.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: நல்ல
1: சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் மகிழ்ச்சியாக. நன்றி. எனக்கு கிழவு படத்திலிருந்து இந்த நிமிஷம் என் நிமிஷம் அந்த பாடல்.
1: என்ன திரைப்படம்?
5: ஹலோ திரைப்படம்.
1: ஹலோ திரைப்படம். இந்த நிமிஷம்
5: என் நிமிஷம்.
1: உங்களுடைய பாடலும் பெறும். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி. நன்றி.
1: ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ. 416-759-2600. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியாள செய்திகள்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD ஹவர்லி நியூஸ். முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியான பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்கா ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன இன்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடம் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூல் செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டுமென மத்திய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. பசிபிக் கோஸ்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஹார்பர் ஏர் ஈடுபட்டுள்ளது. தனது ஸ்பேஸ் போர்ஸ் மூலம் விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளதாக முதல் முறையாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

பத்தியாளர் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய

48 வலி அறிதல். பீலிபெய் சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபெய் சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் 10:30 பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து 11:30 to 12 வரை உங்களுக்கு இன்று ஒரு புது தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால் இன்றைய சமையல். இன்றைய சமையல் தலைப்பில் உங்களுக்கு தரப்படுகின்றது சமையல் வந்து வெண்டிக்காய். வெண்டிக்காய் பற்றி நீங்கள் விதவிதமான சமையல் செய்திருப்பீர்கள். அதாவது வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பால்கறி, அதுகளை தாண்டிய விதவிதமான சமையல் குறிப்புகளுடன் நீங்கள் அதனுடைய அந்த ரெசிபிகளுடன் நீங்கள் வந்து இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 12:00 to 1 வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4642.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் பத்து பாடல்கள். முதலாவது, மின்னலை திரைப்படத்தில் இருந்து அழகிய தீயே என்னை வாட்டுகின்றாய் என்ற பாடல். இரண்டாவது, மண் வாசனை திரைப்படத்தில் இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்ற பாடல். மூன்றாவது, மகுடம் திரைப்படத்தில் இருந்து அன்பே என் அன்பே என்ற பாடல். நான்காவது, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தில் இருந்து நில்லடி என்றது உன் மனசு சொல்லடி என்றது பெண் மனது என்ற பாடல். நான்காவது, விடியும் வரை காத்திரு திரைப்படத்தில் இருந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு ஒன்று உண்டு என்ற பாடல். ஆறாவது, சண்டி வீரன் திரைப்படத்தில் இருந்து அலங்கினேன் குலுங்கின்றேன் ஒரு ஆசை நெஞ்சிலி என்ற பாடல். மற்றும் ஏழாவது, கொடி வீரன் திரைப்படத்தில் இருந்து களவாணி உன்னை எண்ணி அனலாச்சு பச்சை தண்ணி என்ற பாடல். மற்றும் எட்டாவது, மாவீரன் திரைப்படத்தில் இருந்து உன்னை சேர்ந்திடவு என்ற பாடல். ஒன்பதாவது, அன்பு கட்டளை திரைப்படத்தில் இருந்து ஒரு கூட்டின் கிளிகள் என்ற பாடல். மற்றும் பத்தாவது, அன்புடன் திரைப்படத்தில் இருந்து ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகின்றாள் என் ஆசை கண்களில் ஊஞ்சல் ஆடுகின்றாள் என்ற பாடல். இந்த பத்து பாடல்களை நீங்கள் 11:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-464-2222. இந்த பத்து பாடல்களை மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது, மின்னலை திரைப்படத்தில் இருந்து அழகிய தீயே என்னை வாட்டுகின்றாய் என்ற பாடல். இரண்டாவது, மண் வாசனை திரைப்படத்தில் இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்ற பாடல். மூன்றாவது, மகுடம் திரைப்படத்தில் இருந்து அன்பே என் அன்பே என்ற பாடல். நான்காவது, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தில் இருந்து நில்லடி என்றது உன் மனசு சொல்லடி என்றது பெண் மனது என்ற பாடல். ஐந்தாவது, விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சு

தோடு உண்டு என்ற பாடல். ஆறாவது சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து அழுகின்றேன் குழுங்கிறேன் ஒரு ஆசை நெஞ்சிலி என்ற பாடல். ஏழாவது கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து களவாணி உன்னை எண்ணி என்ற பாடல். எட்டாவது மாவீரன் திரைப்படத்திலிருந்து உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனி என்ற பாடல். ஒன்பதாவது அன்பு கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒரு கூட்டின் கிளிகள் தன் எங்கெங்கோ உறங்கும் நெஞ்சங்கள் எங்கெங்கோ என்ற பாடல். பத்தாவது அன்புடன் திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகின்றால் என் ஆசை கண்களில் ஊஞ்சல் ஆடுகின்றாள் என்ற பாடல். இந்த பத்து பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்குப்பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட அமரன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் ஜெகபாரதியினுடைய வாரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதாவின் குரலில்.

0: நிச்சயமா தமிழேச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் மதன் கலைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: வணக்கம். எல்லாமே அருமையான பாடல்கள் கொண்டிருக்கிறீங்க. வளமையா மூன்று தான் எடுக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆறை போட்டு விடுவோம். ஒன்று, ரெண்டு, ஆறு, ஏழு, மற்றது ஒன்பது, பத்து.
0: ஒன்பது பத்து, நல்லது. நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். முதல் நேயர் சொன்ன மாதிரி எல்லாம் சூப்பர் பாட்டுகள் எடுத்திருக்கீங்க. எனக்கு ஒன்று, இரண்டு, மூன்று, ஐந்து, எட்டு, பத்து.
0: எட்டு பத்து. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, கோதாஸ் கலெக்டரன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: இது ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு படத்தை தெரிவு செய்யறத விட பத்து பாட்டு.
0: பத்து பாடு. ஆமாம், ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் இனிமேலும் பத்து பாடெல்லாம் வரும்.
3: இப்படி விளைவிக்கதான் நல்லா இருக்கும். எல்லாரும் எல்லா விதமான ரசனையான பாடல்களும் இருக்கும்.
0: நல்லது, சொல்லுங்கள்.
3: எனக்கு நாலு, ஐந்து.
0: நான்கு, ஐந்து,
3: ஏழு, ஆறு, பத்து, ரெண்டு, ஒன்று.
0: ஒன்று. நன்றி
3: நன்றி. வணக்கம் சார்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, நான் பிரமா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
4: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், இது யாழ் மண்ணில் இருந்து ரவிபாலா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். எங்க யாழ்ப்பாணத்துல நிக்கிறீங்களா?
5: ஆமா, யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன்.
0: நல்லது நல்லது. நன்றி எங்க அழைப்புக்கு.
5: தெரியும், நீங்க வெறியில இருந்து அடிச்சு பாப்பா, அடிச்சு பார்த்தேன். சிஎம்ஆர் நீங்களோட குரல் கேட்க படிச்சு கலைப்ப மண்டல்
0: நினைச்சோம். நன்றி, சொல்லுங்க.
5: ஆமா, எனக்கு ரெண்டு, ஐந்து, ஏழு, ஒன்பது, பத்து. ஏழு, ஒன்பது, பத்து.
0: ஏழு, ஒன்பது, பத்து.
5: ஆமா.
0: நன்றி நன்றி. நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய தொடர்பு கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்.
5: ஆமா ஆமா, இப்ப வாட்ஸ்அப்ல தான் வந்திருக்கேன்.
0: ஆமா ஆமா.
5: நன்றி ராஜி,
0: நன்றி நன்றி. ஆமா, அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
6: எனக்கு, நான் பாடலுக்கு எழுதே இல்ல, முதலாவது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு.
0: பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு முதலாவதா?
6: ஓ ஆமா.
0: இரண்டாவதா? ஓகே, சொல்லுங்கள்.
6: அழகிய தீயே.
0: அழகிய தீயே.
6: அடுத்தது அன்பேன் அன்பே.
0: அழகிய தீயே, அன்பேன் அன்பே. இரண்டு, அஞ்சு, பத்து, ஒன்பது, ஒன்று, மூன்று.
7: எனக்கு வந்து நில்லடி என்பது உள்மனது, அது என்மனதோ, அது அது வந்து நாலாவது.
0: நில்லடி என்பது வந்து நான்காவது. ஆமா.
7: ஓகே, நாலு, ரெண்டு, அஞ்சு,
0: நான்கு, இரண்டு, ஐந்து,
7: பத்து,
1: நன்றி.
0: ஆமா, யாழ்ப்பாண வித நாங்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் நமக்கு அது தெரியும.
1: தெரியும்.
0: நன்றி, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஒன்று, நாலு, ஐந்து, ஆறு.
0: நான்கு, ஐந்து, ஆறு.
1: மற்ற எல்லாத்துக்கும் அப்படி போடுங்க.
0: நல்லது. நன்றி
1: நன்றி ராஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம், நான் கலியோர்தம் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
8: நாலு, இரண்டு, ஆறு, எட்டு, பத்து.
0: எட்டு பத்து. நன்றி
1: நீங்க
0: சொல்லுங்க, நீங்க நெஞ்சம் அடுத்தது நல்லது. 2, 4, 5 உங்களுடைய தெரிவு. நன்றி.
1: பாடல்
0: உங்களுடைய பாடல் வேற. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம். காசு நான் கேட்கிறேன்.
0: வணக்கம் சொல்லுங்க.
9: எனக்கு 2, 4, 1, 9, 10
0: 9, 10 நல்லது. நன்றி.
9: நன்றியும்.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள், முதலாவது மின்னலை திரைப்படத்திலிருந்து அழகிய தீயே என்னை வாட்டுகின்றாய் என்ற பாடல், இரண்டாவது மண்வாசனை திரைப்படத்திலிருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்ற பாடல், மூன்றாவது மகுடம் திரைப்படத்திலிருந்து அன்பே என் அன்பி என்ற பாடல், நான்காவது காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து நில்லடி என்றது உன் மனசு சொல்லடி என்றது பொன் மனது என்ற பாடல், ஐந்தாவது விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு என்ற பாடல், ஆறாவது சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து அழுங்கினேன் குலுங்கின்றேன் ஒரு ஆசை நெஞ்சிலி என்ற பாடல், ஏழாவது கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து களவாணி உன்னை எண்ணி அனலாச்சு பச்சை தண்ணி என்ற பாடல், எட்டாவது மாவீரன் திரைப்படத்திலிருந்து உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனி என்ற பாடல், ஒன்பதாவது அன்பு கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒரு கூட்டின் கிளிகள் தான் எங்கெங்கோ உறவாடும் நெஞ்சங்கள் எங்கெங்கோன்ற பாடல், மற்றும் பத்தாவது அன்புடன் திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகின்றால் என் ஆசை கண்களில் ஊஞ்சல் ஆடுகின்றாள் என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட முத்து திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் மெனோ மற்றும் சுஜாதாவின் குரலில்

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மதி கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு 2-4
2: 1-5-10. முதலாவது மின்னலை திரைப்படத்தில் இருந்து அழகிய தீயே என்னை வாட்டுகின்றாய், இரண்டாவது மண் வாசனை திரைப்படத்தில் இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, மூன்றாவது மகுடம் திரைப்படத்தில் இருந்து அன்பே என் அன்பே, நான்காவது காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தில் இருந்து நில்லடி என்றது உன் மனசு, சொல்லடி என்றது பொன்மனது என்ற பாடல், ஐந்தாவது விடியும் வரை காத்திரு திரைப்படத்தில் இருந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு என்ற பாடல், ஆறாவது சண்டி வீரன் திரைப்படத்தில் இருந்து அலங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சிலி என்ற பாடல், ஏழாவது கொடி வீரன் திரைப்படத்தில் இருந்து களவாணி உன்னை எண்ணி அனலாச்சு பச்சை தண்ணி என்ற பாடல், எட்டாவது மாவீரன் திரைப்படத்தில் இருந்து உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனோ என்ற பாடல், ஒன்பதாவது அன்பு கட்டளை திரைப்படத்தில் இருந்து ஒரு கூட்டின் கிளிகள் தான் எங்கெங்கோ ஒரு உறவாடும் நெஞ்சங்கள் எங்கெங்கோ என்ற பாடல், மற்றும் பத்தாவது அன்புடன் திரைப்படத்தில் இருந்து ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகின்றாள், என் ஆசை கண்களில் ஊஞ்சல் ஆடுகின்றாள் என்ற பாடல். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசியை 4-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நீங்க காலை வணக்கம் ரஜி, நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓமாம், நிலமா இருக்கிறோம்.
2: சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
4: ஓமாம்,
2: நல்லது. சரி, என்ன தெரியுது?
4: எனக்கு வந்து 1-2 5
2: 10-9. நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம், அழைக்க முடியும் தொலைபேசி 4-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தனம் அவர்கள் விரும்பிக்கிட்ட ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து சித்ராவின் குரலில்

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-4665

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 10வது இடத்தை பிடித்த திரைப்படமான கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் சௌந்தர்யா பாலாவின் குரலில்

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் ஒன்பதாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் மற்றும் ஜானகியின் குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jiva Jewelers.
3: தமிழேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 8வது இடத்தை பிடித்த திரைப்படமான சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் நிர்மதாவின் குரலில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
4: உங்கள் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் ஏழாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மின்னலை திரைப்படத்தில் இருந்து ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் டிம்மியின் குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

HD. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் ஆறாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மகுடம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் ராஜகணபதியின் குரலில்

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஆர்.கே.ஆர். தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMR-இன் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்டுநாயக்கி விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சவின் மாமியாரான என்டி லிவோராவும் புறப்பட்டு சென்றுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடம் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. வரும் 2029 மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்காவில் சுமார் 15 கோடியே 30 லட்சம் அரசாங்க அடையாள ஆவணங்கள் கசிந்திருக்கலாம் என சைபர் பாதுகாப்பு ஆய்வாளர் பிரையன் கிரெப்ஸ் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவை நோக்கி ஏமனின் ஹதி அமைப்பால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் ஒன்றை மெக்கா நகருக்குள் நுழைவதற்கு முன்பதாக சவுதி வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. நாளை காலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அன்புடன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில்

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

தமிழேஸ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் நான்காவது இடத்தை பிடித்த திரைப்படமான அன்பு கட்டளை திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:11.

ஆசியமார் தமிழ் HD. தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விடியும் வரை காத்திரை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில்

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

ஆசியமார் தமிழ் HD. சீமட்டமனேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில் வழக்கம் இந்த நேரம் 11:24.

0: Esti. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மண் வாசனை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:31.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் 12 மணி வரை இன்றைய சமையல் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து இன்று ஒரு தலைப்பு, அதாவது வெண்டிக்காய் பற்றி தரப்போகிறது. அதாவது வெண்டிக்காயில் உங்களுக்கு பிடித்தமான என்னென்ன வகையான ரெசிபிகள் இருக்குது பற்றி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பால்கறியை தாண்டி அதில் விதவிதமான சமையல்கள் செய்யலாம். அதை பற்றி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-4642-22.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMR தமிழ் HD-யோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ரஜி சாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். மதிய நேரத்துல இன்றைய சமையல் கொண்டு வந்தீங்க, சாப்பாடு ஐயோ பசிக்குது. நல்ல நிகழ்ச்சி மதிய நேரம் இன்றைய சமையல். அதுவும் வெண்டிக்காய், நான் எல்லோருக்கும் பிடித்த வெண்டிக்காயை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் சுருக்கமா சொன்னேன், வெண்டிக்காய் சாலட் உண்டு, அதாவது சாலட் பண்ணலாம் உண்டு. முதல்ல வெண்டிக்காயை எடுத்து நாங்க பீஸ் சின்ன பீஸ் அந்த ரவுண்ட் ரவுண்டா வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க ஏர் ஃப்ரையர்ல கூட ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சாம்பார் செய்யலாம். அதுல அந்த என்ன, முதல்ல வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை இவைகள் எல்லாம் வெட்டி போட்டு, எங்களுக்கு பிடித்தமான எல்லாம் ஏதோ ஃப்ளேவர் எல்லாம் வெட்டி போட்டு, மாசி கொஞ்சம் போட்டு, ஆமா போட்டா நல்லா இருக்கும், போட்டு ஒரு திக்கான தேங்காய்ப்பால் விருப்பம் இருந்தா போடலாம். எலுமிச்சம் பழசாரும் போட்டு நல்லா அதை மசித்து கொண்டு அதுக்குள்ள இந்த வெண்டிக்காய் பொரியல் சேர்த்து உடனே சாப்பிடணும். சாப்பிட்டு நேரம் சேர்த்து கொள்ளணும், நல்லா இருக்கும் அந்த சாலட்.
1: இந்த தேங்காய் பால் வந்து தேங்காய் பவுடர்ல இருந்தா இல்ல தேங்காயில இருந்து வருகிற பாலா?
3: ஏதாவது எடுக்கலாம் பரவாயில்ல, கட்டி தேங்காய் பால் இருந்தா நல்லா இருக்கும். தேங்காய் பால் விருப்பம் இல்லாதவர்கள் சும்மா லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் பெப்பர் போடணும். லெமன் சால்ட் பெப்பர் போட்டு ஒரு சாலட் மாதிரி அது போட்டு அதுக்கு மேலால் இதை போட்டு நீங்க மசிக்க கூடாது, சும்மா கொஞ்சம் ஸ்பூன் அதை பிறகு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும்.
1: பிள்ளைகள் கூட கலக்குவது இல்லையா?
3: பார்ஸ்லி இலைகள், கொத்தமல்லி இலைகள் அவைகள் அந்த சலடா நாங்க பண்ற எல்லாத்துக்கும் போடுறோம். சலட் பண்ணும்போது சலடுக்கும் இதை அந்த வெண்டிக்காவை பொறுத்து பாவக்காய மிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த ஒரு விதவிதமான டேஸ்ட் வரும். அதுல உவர்ப்பு சுவைப்பு எல்லாம் வரும், நல்லா இருக்கும். லெமன் போட்டு உப்பு போட்டு சோல் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஏர் ஃப்ரையர் பண்ணினா இதே இருக்காது. அடுத்து வெண்டிக்காய நாங்க இப்ப வெட்டி கழுவுற நேரமோ ஏதோ அந்த சளி சளியா வரும், அதுக்கு வந்து நாங்க புளி போட்டு கழுவினா அந்த இது போயிடும்.
1: ஒரு தேசிக்காய் புளி போடுவாரு,
3: தேசிக்காய் அல்லது அந்த மத்த புளி பழப்புளி ஏதாவது போட்டு கழுவினா அது போயிடும். அதுக்கு பிறகு அதை ஃப்ரை பண்ணலாம். நல்ல ஏர் ஃப்ரையர் போட்டா ஹெல்த்தி ஆம இருக்கும். ராஜி செய்து சாப்பிட்டு விட்டு சொல்லுங்க.
1: கண்டிப்பா
3: திரும்ப திரும்ப வாரவங்களோட ரெசிபியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொப்பியும் தாளும் வச்சிட்டு இருக்கிறேன், தாளும் பேனாவும்.
1: நல்லது, நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. அதுவும் நீங்கள் ஸ்கூல்ல இப்ப கிளாஸ்ல இப்ப டீச்சர் காணலையா?
4: வெண்டிக்காய்
1: அவர் சொன்னார்களே, வெண்டிக்காய் அவர் சொன்ன போலதான். ஆமாம்,
4: அப்பப்போ ஆகாயம் சேர்க்க கூடாது, ஒரு அடியா சொல்லுவோம்,
1: ஒரு அடியா சொல்ல வேணாம்,
4: அப்பதான் நாங்க எழுதி வைக்க ஆரம்பிச்சா இருக்கு.
1: சொல்லுங்க உங்களுடைய ரெசிபி, என்ன ரெசிபி?
4: என்னுடைய ரெசிபி வந்து வெண்டிக்காய் புளித்தியல்.
1: உலங்க விலைன
4: வெண்டிக்காய் புளித்தியல்,
1: புளிப்பியலா
4: சிங்களத்துல சொல்ற அம்புல் தீயல்,
1: புளிப்பியல்
4: புளி புளி புளித்தியல்,
1: புளித்தியலா புளிப்பியலா,
4: தீயல் என்றால்
1: புளித்தியலா புளித்தியலா, ஓகே ஓகே புளித்தியல் சொல்லுங்க.
4: தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு தூ நாலாக நறுக்கி வைக்கணும். மற்றது உங்களுடைய வீட்டு உறப்புக்கு தேவையான ஒரு மிளகாய், பச்சை மிளகாய், ஆனால் அது தாய்ச்சிலிய விட மற்ற மிளகாய் உறப்பு மிளகாய் நல்லா தேவையான, அது உங்களோட உறப்பு நீங்க விரும்புறக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இதை தவிர வெண்டிக்காய் தலையை நறுக்கி விட்டு 3 அல்லது 4 பீஸாக வெட்டி, அது ஒரு 20 வெண்டிக்காய் என்று வைங்களேன்,
1: பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டலாமா?
4: ஒரு வெண்டிக்காய் நீங்கள் 3 அல்லது 4 வெட்டினா காணும். இதை தவிர கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை. இதை தவிர உப்பு புளி. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை மிளகாய வெண்டா மட்டும் விளந்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணீர் மட்டும் விட்டு, ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் மட்டும் விட்டு அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கவும். கொதிக்க வச்சு நன்றாக அந்த அந்த மூடி வச்சு அழித்தால் வெங்காயம் அவிந்து மிளகாயம் அவிந்த பிறகு அந்த தண்ணீரை நீங்க வடித்து வேறு வச்சு கொண்டு அந்த வெங்காயத்தையும் மிளகாயும் மேஷ் பண்ணுவோம். மேஷ் பண்றா இப்படி ஒரு அகப்பியால மேஷ் பண்ணலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய கண்ணாடி பாத்திரமோ அல்லது கிளாஸ் இந்த அடிப்பாத்தால வடிவா மேஷ் பண்ணலாம். மேஷ் பண்ணால் அது வடிவா அதை கரை தடுக்கணும், கொஞ்சம் மேஷ் பண்ணணும். அதன் பிறகு அதுக்கேந்த நீங்க வடித்து வைத்த தண்ணீரையும் விட்டு மேலதிகமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு விட்டு அடுப்புல வச்சு நீங்க இந்த நறுக்கிய வெண்டிக்காய் அவற்றையும் போட்டு நீங்கள் மூடி வைத்து கொதிக்க வைக்கணும். அந்த வெண்டிக்காய் கொஞ்ச நேரத்துல அவிந்து வரும், அவிந்து வந்ததும் நீங்க மூடிய திறந்து விட்டு மஞ்சள் பொடி வச்சிருப்பீங்கள் தானே, கொஞ்சம் அதே அந்த ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியையும் போட்டு உப்பு நீங்கள் வழக்கமா போடுறதை விட கொஞ்சம் கூட போடணும். நீங்க ஒரு அரைக்கரண்டி போடுறால் ஒரு வக்கா கரண்டிக்கு உள்ள கொஞ்சம் கூடுதலாக போடணும்,
1: கூடுதலாக போட்டால் உப்பாக இருக்காதா?
4: பொருங்களும் சொல்றேன்
1: சொல்லுங்க.
4: அந்த உப்பை மேவி அதற்கு மேலாக புளி இருக்கணும். அப்ப அந்த புளி கூட கொஞ்சம் விடும்போது அந்த உப்பு மறைஞ்சு போகும், உப்பை விட புளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது கொதிக்கும் போதே உங்களுக்கு வாதனை விளங்கும். கருவேப்பில பிச்சு போடணும், முடிச்சா போடக்கூடாது, பிச்சு போட்டு நன்றாக கொதித்ததும் உங்க சுவை பார்க்கிற டெக்னிக் ஒன்று இருக்கு. நீங்கள் கையில விட்டு சாப்பிட்டு பார்க்காமல் ஒரு ஒரு பிடி சோத்துலயும் அந்த உங்களுக்கு தேவையான அந்த இது எடுத்து அந்த கறியை எடுத்து நீங்கள் போட்டு சுவைத்து சாப்பிட்டீங்கள் என்றால் உங்களுடைய நாவுக்கு பதமாக வரும்போது அதை நீங்கள் நிப்பாடி கொள்ளலாம். வீட்டுல வரத்தரைத்து வைத்திருந்தால் எந்த கறியும் இறக்கும் போது ஒரு 2 பிஞ்சு நீங்கள் அதுல கலந்தால் எல்லா கறியும் சுவை இரட்டிப்பா. அது இருந்தால் நீங்கள் செய்யலாம், செய்து பாருங்கள். மாமிசம் விரும்பினாக்கள் ஒரு ரால கொஞ்சம் கணக்கா போடக்கூடாது, ஒரு 6-7 அப்படித்தான் போடுவோம். டல் சுவையாக இருக்கும், நிச்சயமாக சமைத்து பாருங்கள், அவ்வா கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது மத்தியான நேரத்தில் எல்லாரும் வந்து இப்படி சாப்பாடு சொல்லும் பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கு சாப்பாடு. நன்றி நன்றி, அழகாக பண்ணிருக்காரு. நீங்க அதை சொல்லும் பொழுதே அந்த நாவல் அந்த என்ன சொல்ற சுவை வருகிற மாதிரி தெரிகிறது.
4: அவ்வளவு கணக்கா சாமானம் இல்ல, பெருங்கீரம் ஒரு அஞ்சரை கசக்கி போடுவோம், அதை நான்
1: மறந்துட்டேன்.
4: அந்த ஆரம்பத்திலேயே அந்த வண்டிக்கா போடுவீங்கள் தானே திரும்ப கொதிக்க வைக்கிட்டு, அந்த கையில ஒரு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்கீரம் கசக்கி இருக்க போடுவோம். அப்ப அந்த வாசனைக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பா அழகாக கொடுத்தீர்கள். நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனி காலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
5: நான் நல்லமா இருக்கேன். நான் உங்களுக்கு நார்த் இந்தியன் ரெசிபி சொல்ல போறேன். எல்லாரும் சாதத்துல எப்படி பண்ணுவா சொன்ன இல்லையா? அப்ப இது இது சப்பாத்தி பரோட்டா அது கூட தின்னு. அப்ப என்ன செய்யணும்னு, அந்த நம்ம இந்த வெண்டைக்காய் எப்படி ஒரு ஒரு வெண்டைக்காய் மூணு அப்படி நறுக்கிக்கலாம், சின்ன கஷ்டமா இல்லையானா பெருசுனா பெருசும் போடலாம். அது முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஜீரகம் பொரிச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஒரு அஞ்சு மினிட்டுக்கு அதுல மஞ்சள் பொடியும் போட்டுட்டு பின்ன அதை எடுத்து வச்சு விடுறது. அதுக்கு பின்ன அந்த ரெட் அனியன்ஸ் உண்டு இல்லையா, அதை நீள நீளமா கட் பண்ணணும், சின்ன சின்ன தின்ன கட் பண்ணிட்டு பின்ன இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு அது எல்லாத்தையும் இன்னொரு கப் வறுத்துட்டு
1: குட்டி குட்டியா சாப் பண்ணணுமா?
5: ஆமா, அது குட்டியா சாப் பண்ணி ஃப்ரை பண்ண மாட்டேன். அதுக்கு அதுக்கு முன்னால நீங்கள் ஒரு தயிர் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன போல்ல கொஞ்சம் தயிர், அதுல அந்த உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ வந்து அந்த மஞ்சப்பொடி அப்புறம் இந்த ரெட் சில்லி பவுடர் பின்ன தனியா ஜீரகம் அந்த பவுடர் எல்லாத்தையும் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு இளக்கி வச்சிருக்கணும் அந்த தயிர்லயே. பின் அதுக்கப்புறம் அந்த வெங்காயமெல்லாம் ஃப்ரை ஆனதும் அந்த இந்த கத்திரிக்காய் அல்ல கத்திரிக்காய் வாண்டைக்காய் நூறுக்கு அதுல கொட்டிட்டு பின் அதுக்கு மேல அந்த தயிரையும் போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு விடுறது. அடுப்பை சின்ன வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்ப அஞ்சு ஏழு மினிட்டுக்குள்ள அது ஆயிடும். ஆமா, அப்ப அந்த அந்த அஞ்சு ஏழு மினிட்ல அந்த தயிர்ல இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஊறி அதுக்குள்ள போயிடும் வண்டைக்காய்க்குள்ள. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது. ஆமா, நான் அப்படி பண்ணி சப்பாத்தி பரோட்டா கூட தம்பேன். சோ அதனால அதை ஷேர் பண்ணலாம்னு கூப்பிட்டேன்.
1: அப்ப இது உரைப்பாக இருக்காதா?
5: இல்லையே, இல்ல நல்லா இருக்குமே. தந்து இதான் வேணும் இல்லையா? அப்ப இது கூட ஒரு பருப்பம் பண்ணிக்கலாம் இல்லையானா, தயிர் பச்சடி அப்படி ஏதாவது சைட் டிஷ் ஒன்னு இருக்கலாமே. உங்களுக்கு எத்தனை எரு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நீங்க மைல்டா பண்றதும் பண்ணலாம், ரொம்ப ஸ்பைசியா பண்ணலாம். ஆமா, அப்புறம் அத்தனை எண்ணெயும் வேண்டாம். அதுக்கு தேவையான அளவு போட்டா போறோம். நம்ம இதுக்கு மாத்திரம் தானே போடுறோம். வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்றது, அதுக்கப்புறம் ஸ்கில்லட்ல கொஞ்சம் இந்த எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே ஃப்ரை பண்ணி அது மேல அதை போட்டுட்டு இன்னும் தயிரையும் விட்டுட்டு அது வேகம் ஆயிடும். அத்தனை நேரமும் எடுக்காது. பின்னாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா சரியா இருக்கும்.
1: கேட்கும் பொழுதே அவ்வளவு சுவையாக இருக்கிறது.
5: அப்படியா? சரி, அப்ப வரையலாம்னு பண்ணி வைக்கிறேன் நான் உங்களுக்கு.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி அழைத்தமைக்கு. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் ஐடியன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: கேட்டுக்கொண்டிருக்கீங்க.
1: இப்ப நீங்கள் வண்டிக்காயில என்ன சாப்பாடு செய்திருக்கிறீங்க?
6: கார்லிக் ஜிஞ்சர் எல்லாம் சின்ன கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு பட்டர்ல சோட்டே பண்ணிட்டு மடக்கரை சலரி அதுகளை எல்லாம் ஒரு சைட்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுகளையும் சோட்டே பண்ணிட்டு உங்களுக்கு வேணுமெண்டா வெஜிடேரியன் செய்யலாம், இல்லாட்டிக்கு சிக்கன் மண்பாடு சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லாட்டிக்கு சீ ஃபுட் ஆட் பண்ணி அதுக்கு தக்கத. அப்ப கொஞ்சம் இதுகளை இதண்டிட்டு ஒரு சைட்ல வச்சுட்டு கொஞ்சம் வாட்டரும் பாயில் பண்றோம், ரைஸ் கொஞ்சம் போடுறோம், ரைஸ் எல்லாம் குக் பண்ணி வரைக்குள்ள இது இவ்வளத்தையும் அதுக்குள்ள போடுறோம்.
1: ரைஸும் போட வேணுமா?
6: ரைஸ் போடுறோம், குக் பண்ணி ரைஸ் மேல வருது, கரி பவுடர் போடுறோம்.
1: நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னதே எங்களுக்கு விளங்க. ஓகே, அடுத்து கரி பவுடர் போறோம். பிறகு
6: கரி பவுடர் போட்டு பாயில் பண்ணி கொண்டு வர குக் பண்ணி ரைஸ் ரெடி என்றைக்குள்ள இந்த குக் பண்ணி இந்த வெஜிடபிள் அதுக்குள்ள போடுறோம். போட்டுட்டு இந்த ஓக்ரா இருக்கு தானே, ஏன்னா வெண்டிக்காய் எல்லாம் ரெடியாக இதை மேல போடுறோம். இதை சொல்றது கறி பவுடர் மேல போட்டா இது சிக்கன் கம்போன்னு சொல்லுவோம்.
1: சிக்கன் கம்போ,
6: சிக்கன் கம்போ இதுக்கு பேர். வெண்டிக்காய் போட்டால் இதே எப்படி இது கறி பவுடர் பேரு, இதுல ஆப்பிள் போட்டோம்னா
1: வந்து என்ன குட்டி குட்டி ஸ்லைஸா இல்ல பெரிய ஸ்லைஸா?
6: எங்க நாங்க சும்மா தாள் பொறிச்சி குழம்பு வைக்கிற மாதிரி அது சோட்டேட் பண்ணி எங்களை வைக்கிறோம் தானே முதல்ல.
1: ஆமா,
6: இத ஆட் பண்ணோம் கடைசியா மேல ஃப்ளோட் பண்ணு மேல மிதக்கும்
1: என்ன
6: அப்ப அது இதண்டிட்டு மேல
1: போட்டால்
6: இதுக்குள்ள நீங்கள் டொமேட்டோ சோஸ் இதே சூப்புக்குள்ள ரெசிபிக்கு டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணினீங்கள், இதுக்கு பேர் போஸ்டன் சீஃபுட் பவுடர் என்று சொல்லி வேணும். சீஃபுட்டுக்குள்ள சேதமண்டா இதுக்கு நீங்கள் கிரீம் ஆட் பண்ணினீங்கள், அதுக்கு பேர் மேன்ஹட்டன் சிக்கன் காம்போ இல்லாட்டிக்கு சீஃபுட் காம்போ அப்படி என்று அந்த பேர்கள் மாறும். ஆனா ஒரே இதுதான், ஒரே ரெசிபி தான், ஆனா நீங்க ஆட் பண்ற சாம்பாரை பொறுத்து பேர்கள் மாறும்.
7: விளங்கவில்லை.
1: உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்ல வேண்டும்.
7: வெங்க அதை வந்து இப்ப யூரோப்பியன் நாங்கள் இத்தாலியன் பேச்சின் ஒயிலும் பார்க்கலாம், நாங்கள் எங்கட இலங்கை நெல்லெண்ணையும் பார்க்கலாம், உள்ளி உள்ளி இஞ்சி உள்ளி உள்ளி உள்ளி தெரியுமா? உள்ளி இஞ்சி உள்ளி இஞ்சி இஞ்சி தெரியுமா? இஞ்சி
1: ஆமா தெரியும் தெரியும்.
7: இஞ்சி எல்லாம்
1: நாங்கள்
7: முத்தலாம் இஞ்சி உள்ளி சீரா சின்ன சீரம் பெரிய சீரம் மெந்தியம் எல்லாம் போட்டுட்டு
1: வெண்டிக்காய்
7: நல்லா பால் கறி திருவள்ளூர்ல தேங்க பால் இருக்கு இல்ல?
1: ஆமா,
7: தேங்காய் மோளம்
1: தெரியும் தெரியும்.
7: இங்க தேங்காய் சிறுகி தேங்காயில இருந்து பால் எடுக்கும்.
1: தேங்காய் பழம் போட வேணுமா?
7: தேங்காய் பால் எடுத்து அதெல்லாம் மதக்கி போட்டா போல கடைசியா தேங்காய் பால புழிஞ்சு விழுத்தா அப்படியே பால் கறி வரும். நாங்கள் சிங்கனா போய் அஸ்தினோட சிங்கனோட பாலிமன்ல போய் கதைக்கலாம்.
1: கதைக்கலாம், நல்லது. அழகாக இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு வெண்டிக்காய் பால் கறியையும் சொல்லிவிட்டீர்கள். நன்றி,
7: நன்றி.
1: ஆமாம், இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு வெண்டிக்காயில் நிறைய, சில பேர் வந்து வெண்டிக்காய் சிப்ஸ் எல்லாம் செய்வார்கள். எனக்கு அந்த ரெசிபி வடிவாக தெரியாது. அந்த சிப்ஸ் எல்லாம் செய்வார்கள். நான் எதிர்பார்த்து யாராவது வந்து அந்த சிப்ஸை பற்றி சொல்வார்கள் என்று சிப்ஸ் எல்லாம் செய்வது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய விதவிதமான நீங்கள் வெண்டிக்காயில் என்ன வித்தியாசமாக இப்போ குழம்பு வெண்டிக்காய் பால்கறியை தாண்டியே நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மதிய நேரம் 11:30 இந்த சமையல் நிகழ்ச்சி, அதாவது இன்றைய சமையல் என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். அதில் ஒவ்வொருவர் தலைப்பும் தரப்படும். அதை பற்றி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேயர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து வளைக்கவிருக்கும் பாடலாக நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஹலோ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில்

0: Warden & Lawrence, Active Green & Rosehill, முழுமையான Body Work Services, மற்றும் Insurance Coverage Repairs. உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் இன்றைய சமையல் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-6222. ஒலிக்க இருக்கும் பாடல் சின்ன தாயி திரைப்படத்தில் இருந்து ஜேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா
1: சிம்மட்டமலேஷ்டியின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, உன்னை பார்த்த பிறகுதான் புரிந்தது என்ற தலைப்பின் கீழ் கவிதை. சில பேரின் அழகு அவர்களின் முகத்தில் மட்டும் இருப்பதில்லை. அவர்கள் பேசும் விதத்திலும், அவர்களின் சின்ன சின்ன செயல்களிலும், அவர்கள் அமைதியிலும், அவர்கள் நம்மை பார்க்கும் அந்த ஒரு பார்வையிலும் ஒளிந்திருக்கிறது. உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு புரிந்தது அழகு என்பது கண்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு விஷயம் அல்ல என்று. சிலரை பார்த்தால் அவர்களின் முகம் அழகாக தெரியும், ஆனால் சிலரை பார்த்தால் அவர்களே அழகாக தெரிகிறார்கள். உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எதுவும் பேசாமல் கூட என் மனதிற்கு ஏதோ ஒரு அமைதியை தருகின்றது. அதனால்தான் இப்போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் முகத்தை ரசிப்பதை விட நீ என் வாழ்க்கையில் இருப்பதையே ரசித்துக் கொண்டிருக்கிறேன்

வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: சிஎம் தமிழ்ச்சியின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
3: நீங்க மதிய வணக்கம். நான் பிரசாத் தர்மகாயகன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமாச்சியாக நன்றி. அதாவது உங்களோட கவிதை நல்ல சிறப்பா இருந்தது. நான் எப்பவும் பார்த்தா நீங்கள் இந்த அன்புகள், நட்புகள், இந்த இயற்கை அதோட கூட நீங்களை கொஞ்சம் நேசிக்கிறீங்க, நல்ல அழகா மதிக்கிறீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது என்னுடைய கவிதை வந்து நான் விடாய சௌத்தியன்னா இந்த கவிதை எழுதினான். இது ஆணன் பொண்ணண்டோ காதலண்டோ குறிப்பிட இல்ல, ஒரு நட்பு கவிதை. இந்த கவிதை நான் சொல்ல வேண்டிய லைன் போடுறேன். ஏஞ்சல் நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு லைன் போடணும், எல்லாம் நல்லா நடக்கும். சொல்றேன். வற்றாத மாறாத பேரன்பின் பந்தன் கவிதை தலைப்பு சொல்றேன். ஆழ்கடல் கூட ஒரு நாள் வற்றி போகலாம், நம் அன்பு கடல் என்றும் வற்றாத ஜீவநரி போல். அந்த ஆன்மாவின் ஆழத்தில் உருவமற்ற உயிரில் கிடந்த உன்னத நட்பு நதி இதுவே. அதனால்தானே உயிரிலே சிறு எதிர் அதனால்தானே உன்னிடம் சிறு எதிர்பார்ப்பு மன்றி உன் வாழ்வில் வசந்த மனத மனதாலே இறைவனை துதிக்கிறேன். நாளும் அவனோ பதிக்கிறானம் பதத்தை நட்பு என்று மட்டுமல்ல, அறையின் தாண்டி யுகங்கள் கடந்தும் நிலைத்திருக்கும் புனித சொந்தம் அன்று. இன்றும் என்றும் நம் தூய நட்பில் பரஸ்பர மன்னிப்பும் மாறாத மரியாதையும் கைகொடுக்கும் வேளையில் இறைவனின் பேரருள் என்னும் அழகிய தாமரை தானாய் மலர்ந்திடும். நீரிலே மிதக்கும் மனதன இறைவனின் திருமுன்னே நாம் தூய பக்தியாய் அவன் பேரன்பின் உள்ளத்தில் மிதக்கிறது நம் நட்பு என்று. அது புவியெங்கும் புன்னகையோடு பேரன்பின் திவ்ய ஒளியாய் நம் குரல் வடிவில் தாங்கி பயணிக்கிறது எங்கும். பிறவிகள் கடந்தாலும் தொடரும் நம் நட்புக்கு உறவு பிறவிகள் கடந்தாலும் தொடரும் நம் உறவுக்கு பேரேது. இப்பிறவியில் கவியாகவும் எதிர்கால கனவுகளோடும் நட்பெண்ணும் தூய பெயரோடு பயணிப்போம் நாமும். என் மரியாதைக்குரிய அன்பின் உறவே, உன்னை என் உள்ள நினைத்த மாத்திரத்தில் உள்ளம் சிலிர்க்கிறது. உதடுகளில் தானாய் புன்னகை மலர்கிறதுடனே உன்னை மாத்த நிறத்தில் உள்ளம் சிலிர்க்கிறது. உதட்டில் தானாய் மலர்கிறது புன்னகை. என்ன நம் எண்ண அலைகள் ஒன்றும் ஒன்றினையும் அற்புத பாதை இதுகன்றோ நிச்சயம். இறைவன் நம இறைவனும் இயற்கையும் நமக்களித்த அற்புத வளம் என்றோ இதுவோ. விதை செடியாகி வளர்ந்து பூ மலர்வது போல நம் திவ்ய நட்பும் நம்பிக்கை என்னும் விதை செடியாகி கொடியாகி காற்றில் வளர்ந்து உள்ளத்தில் உறுதியாகி உலகத்தில் போற்றப்படும் அளவுக்கு நம் அற்பு பரம்பரை ராசியோடு நிச்சயம் மலரும் விரைவில். என் வாழ்வில் என்னை அறிந்து உன்னத உயரத்தை அடைய மகத்துவம் பொருந்திய தெய்வீகமான உன்னை என் நட்பு என்னும் அறியா வரமாய் தந்தான் அந்த இறைவன் எனக்கே. என் உள்ளத்தில் ரீங்காரமிடும் உன் பெயரே என் தெய்வீக மந்திரம் என்றும், அருகே சோதனையை சாதனையாக்கும் என் உன்னத தாரக மந்திரம் நித்தம். உன் நட்பை நான் மதிக்கும் விதமும் என் நேர்மையின் நாணய முன்னால் உன் இதயத்தின் அன்பு கதவை திறக்கும் மகளுடன் அங்கே சூரியனை கண்டவுடன் மலர் மலர்வது போல உன் வதனத்தில் தெய்வீக ஒளியோடு தானாய் புன்னகை பூக்கும் அழகாய். அந்த புன்னகை என்னும் பூவை நம் உதட்டில் ஏந்தியபடி அவன் திருவடியில் நம் நட்பு மலர்ந்து விட்டதென்று நன்றி சொல்வோம் இறைவனுக்கு. அந்த புன்னகை என்னும் பூவை நம் உதட்டில் ஏந்தியபடி அவன் திருவடியில் நம் நட்பு மலர்ந்து விட்டது என்று சொல்வோம் இறைவனுக்கு. நன்றி. வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி. அம்மா சொன்னவ என்ன என்ன பிள்ளையா பிரச்சனைக்கு எனக்கு சிரிப்பா இருக்கிறா பிள்ளையாருக்கு விரதத்தை பிடிச்சு போட்டு நட்புக்கு கவிதை
0: கொண்டிருக்கிறேன். அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்?
3: நன்றி. பாடல் வந்து தோலா தோலா கடவு தோலா அந்த பாடல்.
0: ஆமா, பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
3: என்ன சொல்ல முடியாது, கவிதை சொல்ல முடியாது. 12:22 எல்லாம் விரைவன் ஏதோ ஒரு வழியில என்ன பிரிஞ்சு வந்திருக்கான வளர்த்துக்கு. நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் ஜுகேந்திரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: ஒரு மணி வரை நீங்கள் கவிதை கதமும் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அளிக்க முடியும். தொலைபேசி 461-664-6222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லலாம், சொல்லுங்க.
4: இது வீணாவின் கவிக்கணை, அவராக முழுதிருக்கணும். உடலில் எத்தனை வேதனைகள் இருப்பினும் தாங்க தெரிந்த மனது தனக்கு ஏற்படும் வேதனைகளை ஏனோ தாங்க முடிவதில்லை. துவண்டு போவது தீர்வல்ல என்பதை உணர்ந்து மறுநொடி எழுந்து நிற்கும் புதிதாய், உத்தம் புதிதாய் பிறந்தது போல. ஹலோ,
3: புத்தம் புதிதாய் பிறந்தது போல
4: நல்லது. திரும்பி எழுந்து நிற்கும் புதிதாய், புத்தம் புதிதாய் பிறந்தது போல.
3: ஆமாம், அந்த வரிகள் வந்து அவ்வளவு ஒரு அழகான, அற்புதமான வரிகள். வாழ்த்துக்கள். நீங்கள்
4: எடுத்தாலும்
3: அந்த கவிதையை படித்தமைக்கு மிக்க நன்றி.
4: கவிஞர் இதே
3: என்ன பாடல் தெரியும்?
4: பாட்டு மாவு படத்துல இருந்து பூவே பூவே பெண் பூவே.
3: நன்றி,
4: நன்றி, வணக்கம்,
3: நன்றி. இந்த பாடல் வந்து சுரேந்திரன் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA credit.

ஆசியமார் தமிழ் HD. கவிதை கடமம் நிகழ்ச்சியில் ஒரு சிறுகவிதை, வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறுகவிதை. வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தபடி இருப்பதில்லை. சில நாட்கள் சிரிக்க வைக்கும், சில நாட்கள் அளவைக்கும். சில மனிதர்கள் நம்முடன் பயணிப்பார்கள், சிலர் ஒரு பாடமாக மட்டும் கடந்து செல்வார்கள். விழுந்தால் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கையின் அழகு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இன்று நம்முடன் இந்த அழகான நாள் இருக்கின்றது. அதனால் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்வதை விட்டுவிட்டு வாழ்க்கை தரும் ஒவ்வொரு நொடியையும் அழகாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பாடல் பாடிய பத்திரை படத்திலிருந்து ஸ்ரீராமின் குரலை.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: நீருக்குள் நெருப்பு இருக்காது, ஆனால் பாறைக்குள் தேரை இருக்கும். அது போலதான் நானும். நீர் ஊற்றுக்குள் காத்து இருக்காது, சேற்றுக்குள் நாற்று இருக்கும். அது போலதான் நான். மூச்சுக்குள் பேச்சு இருக்காது, காற்றுக்குள் புகை இருக்கும். அது போலதான் நான். நடைக்குள் வேற்றுமை இருக்கும், படைக்குள் ஒற்றுமை இருக்கும். அது போலதான் நான். எனக்குள் நீ இருக்க, உனக்குள் நான் இருக்க, நமக்குள் ஏன் பிணக்கு? நம் காதல் கணக்கு செய்தால் அகலமே நமக்கு தானே. தீயணைப்பு வண்டி போல் சிரிக்காமல், பழையபடி டெலிபோன் மணி போல் எப்பொழுது நீ சிரிப்பாய். முடிந்தது.
3: அதனால் இந்த பாடல் டெலிபோன் மணிபோல்.
4: மணிபோல் சரிமா அந்த பாடல்.
3: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
4: நன்றி நன்றி.
3: முதலில் நீங்கள் நிறைய பேர் இந்த வேலை பளவில் இருந்தாலும் இணைந்து சிறப்பிக்கிறமைக்கு மிக்க நன்றி.
4: நன்றி நன்றி
3: நன்றி. இந்த பாடல் இந்திய திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? சொல்லுங்க.
4: வலிகள் தரும் முட்டளா இவைகள் இல்லையே இல்லை. காலை மாலை நேரம் இரவு நேரம் நிமிடம் செக்கன் இரவு பகல் பாராது பாடுபட்டு உழைப்பாளி உழைக்கும் உழைப்பாளி அந்த ஒரு மனத்தியாள முட்கள் நகரும் போது நெஞ்சில் ஒரு ஆனந்தம். காதல் காதலாக காதல் களி பேசி இதயங்கள் இதயத்துக்குள் ஒவ்வொரு நிமிடமும் இணைத்துக் கொள்ளும் போது அங்கே பரவும் இதயத்துக்குள் ஒரு பாசம், அந்த நிமிடம் ஒரு சொர்க்கம். கத்தி தவழ்ந்து புரண்டு வரும் குழந்தையின் மனதில் தாய் எப்பொழுதும் தன் அருகே இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு செக்கனும் அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் தரும் செக்கன் தேடும் அந்த குழந்தை. அவ்வளவுதான்.
3: சுடச்சுட ஒரு கவிதை, அழகான கவிதை. வாழ்த்துக்கள். ஆமா, அழகான கவிதை. அதற்கேற்ற மாதிரி ஒரு பாடல். ஒரு மணி அடித்தால் வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. பாடல் கட்ட மக்களுக்கு நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து ஹரிஹரனின் குரலில்

இன்றைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondurukkundeerkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Chari, chari.
7: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளவாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289

0: 모동 HD 더블 HD. 이드 வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000+ குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60-49.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

இன்று 16 தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல் எங்களது நிகழ்ச்சியில் 5 மணி தொடக்கம் 9 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை வழமை போல் எங்களது நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான விளையாட்டுச் செய்திகள் மற்றும் உலக விடயங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிகின்ற அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை புதிர் நிகழ்ச்சி. வாரந்தோறும் புதன்கிழமைகளில் உங்களை மகிழ்விக்க வருகின்ற திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி இடம்பெறும்.

இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய பிறந்த தின மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய நாள் இனிமையான பொழுதாக அமைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் பயணிக்கலாம்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: CMR Tamil HD Hourly News.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் விவகாரத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சிறைச்சாலை அதிகாரிகளினால் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சவின் மாமியாரான என்டி லிவோராவும் புறப்பட்டு சென்றுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் அரசியல் தலையீடு இல்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஸ்கச்வான் மாகாணத்தில் புதிய தரவு மையங்களை கட்டப்படுவதற்கு தற்காலிக தடையை விதிக்க வேண்டும் என மாகாண எதிர்க்கட்சியான NDP கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா கனடா வர்த்தக மோதலால் நியூயார்க் நகர வணிகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

நேர்கள் இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, பொதுவாக செப்டம்பர் 16ஆம் தேதி என்றால் நேர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நாள் நினைவுக்கு வர. நாங்கள் பல தடவை எங்களது சிஎம்ஆர் வானொலியில் கடந்த ஆண்டுகளெல்லாம் நினைவுபடுத்தியிருக்கின்றோம். செப்டம்பர் 16ம் உலக தினங்களில் மிக முக்கியமான தினங்களில் ஒன்றாக சொல்லப்படும்.

ஊரா கதிர்களை வடிகட்டி அனுப்புகின்ற மிகப்பெரிய வேலையை செய்கின்றது. இன்று மனித செயற்பாடுகள் அதிகரித்ததால் குறிப்பாக வளிமண்டலத்துக்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் எனப்படுகின்ற ஒரு வகை நச்சு வாயுவை வெளியிடுவதன் காரணமாக, அது எப்படி வெளியிடப்படுகின்றது என்றால், குளிரூட்டல் சாதனங்கள், நாங்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு விதமான குளிரூட்டிகள், இன்னும் பல்வேறு பொருட்கள், முகச்சவரம் செய்கின்ற பசைகள் என்று நிறைய இருக்கின்றது. இப்படி பல்வேறு விதங்களில் இது வளிமண்டலத்துக்கு விடப்படுகின்றது. அவ்வாறு விடப்படுகின்ற போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசோன் படலம் மெல்ல மெல்ல தேய்வடைகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தேய்வடைவதனால் புறவுதா கதிர்கள் அந்த தேய்வின் ஊடாக பூமியை நோக்கி வரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அண்டார்டிகா போன்ற பல்வேறு பிரதேசங்களில் இந்த அபாயம் இப்போது உருவாகி இருக்கின்றது. இதுதான் பூகோள வெப்பமயமாதல், எல்நினோ, அதிக வெப்பம், பல்வேறு விதமான காலநிலை மாற்றங்கள் என்பவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக மாறியிருக்கின்றது. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதனால்தான் இப்போது வருகின்ற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் CFC ஃப்ரீ என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. CFC என்பது இப்போது அவ்வாறான பொருட்களில் பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த தினம் ஓசோன் தினம், செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், இது எஸ் பி சரண் பேசுறேன்.
0: எஸ் பி சரண், வணக்கம். பாருங்கள், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல நலம்.
1: ஓடோடி
0: வந்திருக்கிறீங்க.
1: இன்னைக்கு நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில், கடை ஒன்று கண்டேன் உன் கண்களில், கலகின்ற கண்மை அது சொல்லும் உண்மை.
0: எத்தனை வருஷம் கனவு? அருமையான பாடல் ஒலிக்கிறது, நன்றி.
1: நல்ல பாடல்களே வாசனை செய்யல.
0: அதுவும் சும்மா திரைப்படம் இல்லை, கைராசிக்காரன்.
1: கைராசிக்காரன்,
0: சரி.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

நிர்கல்சி எம் ஆர் தமிழ் லட்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் வளமை போல் அலையுங்கள். 416-664-4622 என்ற தொலைபேசி இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவும் அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். நேர்களை, எட்மிண்டன் நகருக்கு கிழக்கே பரபரப்பான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எட்மிண்டன் நகருக்கு கிழக்கே பரபரப்பான நெடுஞ்சாலையின் நடுவே சிறிய ரக விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று கனடாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நெடுஞ்சாலை 16 மற்றும் பேஸ் லைன் வீதிக்கு இடைப்பட்ட நெடுஞ்சாலை 21 தெற்கு நோக்கிய பாதையில் விமானம் திடீரென அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இவ்வாறு விமானங்கள் தொடர்பான பல்வேறு விதமான சர்ச்சைகள் அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை பார்க்கின்றோம். நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. ஏற்கனவே இடம்பெற்ற ஒரு விபத்தை, கார் மற்றும் ட்ரக் விபத்தை படம் பிடித்து கொண்டிருந்த போது பத்திரிகையாளர்கள் அந்த ஹெலிகாப்டர் விழுந்ததில் உயிரிழந்த சம்பவம் நேற்று பரபரப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல் ஈரானில் இருந்து புறப்பட்ட ஒரு பயணிகள் விமானம் நடுவானில் பல்வேறு விதமான அசௌகரியங்களை ஏற்படுத்தியதில் அந்த விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு விமான பயணிகள் பலரும் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். இப்போது கனடாவில் எட்மிண்டன் நகரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் ஒரு சிறிய ரக விமானம் மிக பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டது என்ற செய்தி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பாக இந்த சம்பவம் நெடுஞ்சாலை பேஸ்லைன் வீதி கிடைப்பட்ட நெடுஞ்சாலை 21 தெற்கு நோக்கிய பாதையில் திடீரென அவசரமாக தரையிறங்கியதாக சொல்லப்படுகின்றது. மீட்புக் குழுவினர் அந்த இடத்தை முழுமையாக சீரமைக்கும் வரை காவல்துறை போக்குவரத்தை மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிட்டிருந்தார்கள். பல்வேறு விமானம் தொடர்பான அசம்பாவிதங்கள் உலக அளவில் கடந்த பல வருடங்களாக ஏற்பட்டது. இப்போது இந்த வருடம் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்ற போது இப்போது பல்வேறு நாடுகளிலிருந்தும் இவ்வாறான விமானம் தொடர்பான எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நீர் அணுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
2: நன்றி.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், உங்களுக்கு மாலை வணக்கங்கள் வாசன். இன்னைக்கு புதன்கிழமை,
0: புதன் மாலை வணக்கம் என்ன?
1: புதன் மாலை வணக்கங்கள். கொஞ்சம் மப்பும் மந்தாரமா தான் இருக்குது, என்றாலும் அருமையான பொழுது நல்லா இருக்கின்றது, போய் கொண்டிருக்கின்றது.
0: பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள்.
1: யா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றாலும், ஆனால் புதன் கிரகத்திலே உங்களை தெரியுந்தாலும் இந்த அந்த வைரங்கள் பொண்ணுகள் அதெல்லாம் ஞாபகம் சாமான் இருக்கா? அவங்க
0: இருக்குது, எல்லாம் உருகின நிலையில இருக்கு.
1: ஐயா, உருகின நிலையில இருக்கா?
0: என்னவா
1: சார்?
0: சூரியனுக்கு மிக அருகில இருக்குது.
1: போயலாம்,
0: கிட்ட நெருங்கலாம். நாங்க
1: அந்த
0: பாடல் ஒலிக்கும். நன்றி மதன்.
1: நன்றி வாசன். நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேரம் 5:29. ஈரானின் மஸ்காத் நகரத்திலிருந்து கேர்மான்சாவிற்கு புறப்பட்ட செபாக்ரான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் டேக் ஆஃப் செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்தின் சக்கரங்களில் ஒன்று கலன்று விழுந்ததால் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. பாருங்கள், விமானங்களிலெல்லாம் சக்கரங்கள் கலண்டு விடுகின்றன. நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் சக்கரம் கலன்று விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சக்கரம் கலன்று விழுந்ததை தொடர்ந்து இயந்திர தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பயணிகளுக்கு விமானி எச்சரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து விமானம் பலத்த அதிர்வுக்குள்ளாகி மிக கடுமையாக குலுங்கியதால் நிலையை உணர்ந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை திருப்பி மீண்டும் மஸ்காத் நோக்கி இயக்கினார்கள். விமானத்தின் இந்த அதிர்வின் காரணமாக விமான பயணியர் அறையின் கூரை அமைப்புகள் மற்றும் தலைக்கு மேலுள்ள பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன. கொஞ்ச நேரம் அல்லோல கல்லோலப்பட்டார்கள் என்று சொல்லலாம்.

2022 முதல் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஆன்லைன் சூதாட்ட சந்தை தனியார் நிறுவனங்களுக்கு விரிவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூதாட்ட அடிமைத்தன கோளாறு காரணமாக மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. இதில் குறிப்பாக 10 முதல் 29 வயதுடைய இளம் ஆண்கள் பெருமளவில் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆன்லைனில் பல்வேறு விதமான விளையாட்டுக்கள், ஆன்லைன் கேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டுக்களை விளையாடுகின்ற சிறுவர்களும் இவ்வாறான ஆன்லைன் விளையாட்டுக்களை தொடர்ச்சியாக பார்ப்பது, திரைகளின் முன் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது போன்றவற்றின் காரணமாக பல்வேறு விதமான நோய்கள், வலிப்பு உட்பட இன்னும் நரம்பியல் தாக்கத்துடன் தொடர்புடைய பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே சிறார்களை அல்லது ஏனியவர்கள், பெரியவர்கள் உட்பட தொடர்ச்சியாக திரைகளை பார்ப்பதை தவிர்த்து, உண்மையில் சிஎம்ஆர் நேர்கள் கொடுத்து வைத்தவர்கள், பாடல் கேட்பவர் நிச்சயமாக திரைகளுடன் மூழ்கி இருக்க மாட்டார்கள், ஆனால் பலரும் இவ்வாறான போன்கள் மற்றும் ஏனைய சாதனங்கள் மூலம் திரைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு மூளை நரம்பியல் சார்ந்த நோய்கள் பல ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்ற அதே வேளை மருத்துவமனைக்கு இவ்வாறானவர்கள், இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் வந்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 5:38.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வணக்கம், வாருங்கள்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம் குயின்சன். நீங்கள் எப்படி? நலமா?
1: நலமா மாதிரியா?
0: நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைக்கிறோம் குயின்சனோட.
1: நானுங்க ஒரு நாள் வரையிறப்பல
0: குயின்சன் ஒரு நாள் வராட்டி நீண்ட நாள் வராது.
1: ஆமா ஆமா,
0: குயின்சன் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து பங்கு கொள்றது இல்லை. அப்ப ஒரு நாளைக்கு வராட்டி ஒரு பெரிய இடைவெளி மாதிரி தான் இருக்கு.
1: ஆமா.
0: பாடல்
1: 24 அந்த படத்தில இருந்து நான் ஒன்னு அழகினிலே அந்த பாடல்.
0: இந்த 24 படத்தை ரொம்ப ரசிச்சு பாத்துருக்கீங்க போல. என்ன இந்த பாடல் அடிக்கடி கேப்பியல்?
1: நல்ல படமும் பாடலும், நல்ல பாடல்,
0: நல்ல பாடலும் தான்.
1: ஆமா.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு குயின்ஸ்லேண்ட்.
1: நன்றி, வணக்கம்.

0: keep listening to CMR Tamil HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation .com
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
3: 101.3 FM World Super Hit.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் வாசிங்க.
6: நலம் பவான். நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? மதிய சாப்பாடு நான் சாப்பிட்டாச்சா?
7: ரெண்டு முக்கால் ஆச்சா.
6: சரி,
7: விளங்கல
6: கதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன போன பிரச்சனை?
7: செப்டம்பர்ல இந்தியன் சமர் சொல்றாங்க.
6: செப்டம்பர்ல
7: இந்தியன் சமர் சொல்றாங்க. இந்தியன் சமர்,
6: இந்தியன் சமர்
7: என்னண்டா
6: அது, அதுல ஒரு விடயம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அங்க எங்க அந்த அதை இந்தியன் சமர் சொல்றது? கனடாவில்
7: கனடாவில்
6: செப்டம்பர் மாதத்தை இந்தியன் சமர் சொல்றேன்னு சொல்றீங்களே. சரி சரி,
7: இண்டை
6: வளமையை விட உங்களோட போன் தெளிவில்லாம இருக்கு பவான். என்னன்னு தெரியல. நீங்கள் நிறைய சின்ன
7: எனக்கு ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டை பின்புதான் பாட்டு.
6: சரி, இன்றைக்கு என்ன எல்லாரும் பார்த்தது போட்டது எல்லாம்
7: ஒரு பாட்டு அறிவிட்டு வந்து அப்படி கொண்டு வரேன்.
6: உண்மைதான், உண்மைதான். நன்றி, பாடல் ஒழிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: மாலை வணக்கம் வாசன் சாரா.
6: சாரா மாலை வணக்கம். பாருங்கள்,
8: என்ன
6: பாடல் சாரா?
8: எனக்கு வேதகாலம் படத்திலிருந்து கரிகாலன் கால போல அந்த பாட்டு.
6: கரிகாலன் அங்க போயிட்டீங்கன்னா கரிகாலன், கரிகாலன் சோழ சக்கரவர்த்தி.
8: ஆமா,
6: பாடல் ஒழிக்கும். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வன்பா.
6: வன்பா வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலம். நீங்கள எப்படி இருக்கீங்க?
6: நலம், நல்ல நலம், நன்றி. என்ன பாடல் வன்பா?
5: நீங்க தொடக்கத்துல இன்னைக்கு ஓசோன் நாள்னு சொன்னீங்க. அப்ப ஓசோன் ஒரு பாட்டுக்கு போட்டு அங்குசம் படத்துல ஓசோன் படத்தை பற்றின பாட்டு
6: நல்லா அந்த பாடல் ஒழிக்கும். நல்ல வந்த
5: நன்றி.
6: வெண்பாவில் அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நாங்கள் என்னென்ன தினங்கள் என்னென்ன விடயங்கள் பேசுகிறோமோ அதுக்கேற்ற பாடல் கொண்டு வருவது பாடல் ஒழிக்கும். நன்றி வெண்பா.
5: நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம். நிஷா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: இருக்கிறோம் நிஷா.
9: எனக்கு பாடல் உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல போற செங்கோட்டை படத்துல பூமி பூமி அந்த பாடல்
6: துடிப்பினம். நாங்கள் அந்த பிஜிஎம் போடையக்க இந்த பாட்டு பொழிக்கும் இந்த பாட்டு பொழிக்கும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும். இப்படி ஒரு நேர் வந்து கேட்க அது அந்த பாடல ஏனைய நேர்களும் கேட்க வாய்ப்பு இருக்கும். நன்றி அப்படி கேட்டதுக்கு.
10: என்ன
6: பாடல்?
10: தேவராகம் படத்துல இருந்து சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுவோம் சித்ரா படம்.
6: தேவராகம்
10: சின்ன சின்ன மேகம் அந்த பாட்டு.
6: ஓ, தேவராகம் திரைப்படத்தில் சின்ன சின்ன மேகம் என்னென்ன?
10: ஸ்ரீதேவி நரந்த சாமியும்
6: சரி. பாடல் ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
10: நன்றி. அது
6: ஆமா, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் முனைகின்றார். வணக்கம். ஓ, நலம் நலம். நீங்கள் எப்படி?
11: நன்றி. எனக்கு இந்த பவான் கீழ ஞாபகம் வந்து முதல்ல பாட்டு சொல்றேன். பாட்டு வந்து மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான தொடங்குது.
6: மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவதே.
11: இல்ல நான் தான் கேட்டுன்றது உண்மையாது. நீங்களும் சொன்ன வரைக்கும் இல்லையா தெரியாது. எல்லாரையும் வேணத்தானே வேணுமன்றதுக்காண்டி தான் அதை கேட்டுருக்கேன் உங்களை. நீங்க அப்புறம் என்ன இங்க இந்த பிளைட் ஒன்று ஹைவேல
6: இறங்கினு
11: பாருங்க அது நடந்துதான் இருக்கு. அது எல்லாரும் அந்த பிரச்சனை வந்து வந்தோம்தான் இருக்குது.
6: எனக்கு
11: அந்த பவான் கேட்டது எந்த ஊர்ல 94 ஆண்டு நான் பிரின்ஸ் ரங்கூர்லேருந்து அது இவ்வளோ சூரம் அது பஸ்ஸில் போனேன். இல்லை ஒரு இரவு வலிக்கிட்டு அடுத்த நாள் மத்தியம்தான் போய் சேருது. பிரின்ஸ் ரூபர்ட்ன்ற ஒரு ஏர்லைன். அங்கே இருக்கிற எல்லாம் கூடுதலாக இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் சரியான இந்த சீக் இந்தியன்ஸ் என்ன. அப்போ அந்த இடத்துல வந்து சரியான ஹாபர் ஹாபர் ஏரியா அது. அப்ப அங்க என்னண்டா எங்கட நாட்டு நிலைமாயிருத்தான் வெதர் மழை மழை மட்டும்தான். சினோன்றது இப்ப இப்ப இப்படி இந்த மாதிரி நான் ஒரு ஒரு 1.5 மாதம் நின்றுனாங்க. அவர் என்ன அந்த கப்பல்ல இருந்து அவர் வந்து அங்க ரெஸ்டோரன்ட் ஓபன் பண்ணியிருந்தவர். அப்ப அவர் அதுக்கு அழிச்சுமா போய் பார்த்தனா அந்த ஏரியா அது அதுதான் அவர் சொன்ன. இப்ப பவான் சொன்னது கணிச்சு இந்தியன்ஸாவே அவர் செய்யறவே அது சமர்ல செய்யற சமர்ல இந்த மாதம் வேண்டியது 3 மாதத்துக்கிட்ட வேண்டியதுதான் கொண்டாடம் தான் என்ன. வீடுகள் என்ன இவர் ரெஸ்டோரன்ட் வச்சிருந்தவர் சுண்டுக்கிளியால் அவர் வந்து அந்த நேரம் கப்பல் இருந்தவர் இவர் ஹெப்டினா இருந்தவர் அப்ப அப்படியே வந்து அந்த வந்து போறவர் தானே. அப்ப வந்து அவருக்கு அது அப்படியே இறங்கி விட்டாரு. 74 வந்து இறங்கினா 74 இறங்கி அப்படி ஓனா அவர் ரெஸ்டோரன்ட் ஓப்பன் பண்ணி ஆள் எழுவே.
6: காசியின் தொடர்பு ஏதோ துண்டிக்கப்பட்டது. நன்றி காசி. உங்களது தொலைபேசியில் ஏதோ ஒரு தொடர்பில் ஏதோ ஒரு பிரச்சனை. அது பவான் விரும்பி கேட்ட பாடல்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எக்ஸ்பிரஸின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: மணித்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சவின் மாமியாரான என்டி லிவோராவும் புறப்பட்டு சென்றுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடம் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. வரும் 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்காவில் சுமார் 15 கோடியே 30 லட்சம் அரசாங்க அடையாள ஆவணங்கள் கசிந்திருக்கலாம் என சைபர் பாதுகாப்பு ஆய்வாளர் பிரையன் கிரெப்ஸ் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவை நோக்கி ஏமனின் ஹதி அமைப்பால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் ஒன்றை மெக்கா நகருக்குள் நுழைவதற்கு முன்பதாக சவுதி வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
2: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

நேர்கள் தமிழ்ச்சியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை, பூமிக்கு மேலே உள்ள வளிமண்டலத்தில் சூரியனின் தேங்கி விளைவிக்கும் கதிர்களிடமிருந்து நம்மை காக்கும் ஒரு இயற்கை வாயு படலம் ஓசோன் படலம் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்த ஒரு ஓசோன் வாயுவால் ஆனது. பூமியின் மேலடுப்பான படைமண்டலத்தில் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 20 முதல் 40 கிலோமீட்டர் உயரத்தில் இது அதிக அடர்த்தியுடன் அமைந்திருக்கின்றது. சூரியனிலிருந்து வரும் ஆபத்தான புற ஊதா கதிர்களை இது தடுத்து பூமியில் உள்ள மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களை உயிர்ப்புடன் பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. ஓசோன் படலம் பாதுகாப்பின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது.

செப்டம்பர் 16 ஓசோன் தினம் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம், அன்றைய தினம்தான் ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க மொன்றியல் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்த மொன்றியல் என்பது கனடாவில் காணப்படுகின்ற நகரம்தான் இந்த மொன்றியல். மொன்றியலில் வைத்துத்தான் ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் உலகளவில் கையெழுத்தானது. 1987 செப்டம்பர் 16 அன்று கனடாவின் மொன்றியல் நகரில் உள்ள உலக நாடுகள், மொன்றிய நகரில் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டன. ஓசோன் படலத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் போன்ற நச்சு வாயுக்களின் பயன்பாட்டை உலகளவில் படிப்படியாக குறைப்பது இதன் முக்கிய நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வரலாற்று சாதனையை நினைவு கூறும் வகையில், மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் 1994 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதை மொன்றியல் நெறிமுறை ஒப்பந்தம் என்றும் சொல்வார்கள். விண்பா விருப்ப பாடல்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

நேர்கள் சுயமார் தமிழ் ஸ்ரீயின் தமிழ் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக பல நாடுகளிலிருந்து எங்களுடன் தொடர்பு கொள்கின்ற நேர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் நேர காலம் பாராது இணைப்போம் என்றிருந்தோம். ஆனால் இடைநடுவில் தொலைபேசி கட்டாகிவிட்டது. அது சரிவந்த போது மீண்டும் அழையுங்கள், நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்வோம்.

நேர்களை, கொசோவோ என்ற நாடு பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொசோவோ என்பது ஐரோப்பாவில் காணப்படுகின்ற புதிதாக உருவான நாடுகள் பல இருக்கின்றன. 1989 யூகோஸ்லாவியா என்ற ஒரு பெரிய நாடு இருந்தது. யூகோஸ்லாவியா என்ற நாடு உருவானது அண்மை காலத்தில் என்று சொல்லலாம். அண்மை காலம் என்று சொன்னால் நேர்களே, முதலாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலகத்தில் பல புதிய நாடுகள் தோன்றின. அந்த புதிய நாடுகளின் வரிசையில்தான் கொசோவா, யூகோஸ்லாவியா என்ற நாடு உருவானது. அந்த யூகோஸ்லாவியா நாடு

உருவான அந்த பின்னர் பல்வேறு விதமான நாடுகள் உலகளவில் தோற்றம் பெற்றன. பின்னர் இந்த யூகோஸ்லாவியா என்ற நாடு உருவாகி மிக நீண்ட காலம் ஆட்சி நடந்தது. உங்களுக்கு தெரியும், அனிசேரா இயக்கத்தை உருவாக்குவதில் யூகோஸ்லாவியாவும் எகிப்து மற்றும் இந்தியாவுடன் இணைந்து மிகப்பெரிய தொண்டாற்றியது. இந்த யூகோஸ்லாவிய நாடு 1991 ரஷ்யா பிரிந்த போது பெரஸ்ட்ரோய்கா, கிளாஸ்னோட்ஸ் போன்ற புதிய சீர்திருத்தங்களால் ரஷ்யா பல நாடுகளாக பிரிந்த அதே வேளை யூகோஸ்லாவியாவில் உள்ள பழைய நாடுகள் ஸ்லோவேனியா, குரோசியா, செர்பியா, மெசிடோனியா இந்த நாடுகளது தேசிய உணர்வுகளால் இவையும் யூகோஸ்லாவியாவிடமிருந்து பிரிந்து சென்றன. அதனால் யூகோஸ்லாவியா என்ற நாடு 4 பிரதான நாடுகளாக பிரிந்தது: ஸ்லோவேனியா, குரேஷியா, செர்பியா, மெசிடோனியா. 1999 இதில் மிகப்பெரிய மாற்றம் மீண்டும் ஏற்பட்டது. ஸ்லோவேனியா, குரேஷியா, மெசிடோனியா, செர்பியா என்று இருந்தபோது செர்பியாவிடமிருந்து பொஸ்னியா ஹெர்சகோவினா என்ற புதிய நாடு தோற்றம் பெற்று 5 நாடுகளாக யூகோஸ்லாவியா பிரிந்தது என்று சொல்லலாம். 2008 மேலும் இந்த செர்பிய நாட்டிலிருந்து 2 புதிய நாடுகள் தோன்றின. ஒன்று மொண்டினீக்ரோ, மற்றது கொசோவா. அதில் ஸ்லோவேனியா, குரோசியா, பொஸ்னியா ஹெர்சகோவினா, செர்பியா, மெசிடோனியா, மொண்டினீக்ரோ, கொசோவா போன்ற நாடுகள் தோற்றம் பெற்றன. இதில் கொசோவா என்ற நாடு தோன்றிய இறுதி நாடு சொல்லப்படும். பிரிஸ்டினா என்பது அதன் தலைநகரமாக விளங்குகிறது. தென்கிழக்கு ஐரோப்பாவின் பால்கன் தீபகற்பத்தில் உள்ள நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது. 2008 பிப்ரவரியில் செர்பியாவிடமிருந்து தனது சுதந்திரத்தை இது அறிவித்தது. இந்த கொசோவா என்ற நாட்டை, அதன் சுதந்திரத்தை பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டாலும் சில நாடுகள் அந்த கொசோவாவின் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள 193 உறுப்பு நாடுகளில் 110 நாடுகள் கொசோவாவை தனிநாடாக அங்கீகரிக்கின்றன. ஆனால் செர்பியா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் கொசோவாவின் சுதந்திரத்தை எதிர்க்கின்றன. அது தங்களின் மாகாணம் என்று செர்பியா இப்போதும் உரிமை கொண்டாடி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் கொசோவாவும் செர்பியாவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டுமானால் இரு நாடுகளும் தங்களுக்குள் இருக்கும் சுமூகமற்ற உறவை சீரமைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் நிபந்தனை விதித்திருக்கின்றது. இந்த மோதல்கள் மத்தியில் இப்போது கொசோவா நாட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக அரசியல் ஸ்திரமின்மை நிலவி வருகின்றது. தொடர்ச்சியாக ஓரிரண்டு வருடங்களுக்கு இடையிலேயே பல்வேறு விதமான கட்சிகள் ஆட்சியை மாறி மாறி கைப்பற்றுகின்ற நிலை இருக்கின்றது. இதனால் கொசோவா முன்னாள் ஜனாதிபதி டாட்சி போர்க்குற்றங்களுக்காக கொசோவா போர்க்குற்ற தீர்ப்பாயத்தால் இன்று புதன்கிழமை என்று குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 25 சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. 90களில் செர்பியாவிலிருந்து கொசோவா வன்முறை வழியில் பிரிந்த போது இன ரீதியாக அல்பேனியரான தாட்சி கொசோவா விடுதலை படையின் உயர்மட்ட தளபதியாக இருந்து இந்த கொலை, சித்திரவதை போன்றவற்றை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

நேர்களின்றைய நிகழ்ச்சியில் வன்கூவர் பவான் இணைந்து கொண்டு இந்திய கோடை கனடாவில் நிலவுவது பற்றிய அந்த தகவலை ஆரியத்திரமார் கேட்டிருந்தார். இந்திய கோடை என்பது பொதுவாக கனடாவில் இந்திய கோடை காலம் என்பது செப்டம்பர் நடுப்பகுதி முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை தோன்றும் ஒரு மிதமான மெதுவெதுப்பான வானிலை நிலவுகின்ற காலத்தை இந்திய கோடை, இந்தியன் சமர் என்று அழைப்பார்கள். இது பொதுவாக செப்டம்பர் மத்தியில் தொடங்கி அக்டோபர் நடுப்பகுதி வரை நீடிக்கின்றது. குளிர்காலம் தொடங்கும் முன் திடீரென கிடைக்கும் வெயிலும் மிதமான வெப்பமும் நிறைந்த அழகான நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படும். இக்காலத்தில் தான் மரங்களின் இலைகள் மஞ்சள், ஒரஞ்சு, சிவப்பு நிறமாக மாறி காடுகளை அழகாக மாற்றும். வெளியூர் பயணங்களுக்கு, இயற்கை ரசிப்புக்கு இந்த காலம் மிகச்சிறந்த காலமாக சொல்லப்படும். இந்திய கோடை காலத்தின் உண்மையான அழகையும் கண்கவர் இலையுதிர் வண்ணங்களையும் ரசிக்க கிழக்கு கனடா மாகாணங்கள் மிகச்சிறந்தவையாக சொல்லப்படுகின்றன. இந்த பகுதியில் உள்ள மர வகைகள், குறிப்பாக மேப்பிள் மரங்கள், இலையுதிர் காலத்தில் அடர் சிவப்பு, பிரகாசமான ஒரேஞ்ச், தங்கம் போன்ற மஞ்சள் நிறமாக மாறி காடுகளை வண்ணமாக மாற்றுகின்றன. குறிப்பாக கியூபெக் மாகாணம் இங்குதான் இந்த கோடை காலத்தின் கம்பீரம் முழுமையாக வெளிப்படும் என்று, மலைகளும் ஏரிகளும் நிறைந்த கியூபெக்கில் செப்டம்பர் நடுப்பகுதி முதல் அக்டோபர் இறுதி வரை மரங்கள் பல வண்ணங்களில் ஜொலிக்கும் என்றும் சொல்வார்கள். அதேபோல் ஒன்டாரியோவில் செப்டம்பர் இறுதி முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை இலைகளின் நிறமாற்றம் உச்சத்தை அடையும். ஏரிகளின் பின்னணியில் வண்ணமயமான காடுகளை காண்பது அலாதியான அழகாக இருக்கும். அதேபோல் நோவாஸ்கோசியா கடற்கரையோரங்களில் இயற்கை அலைகள் ரசிக்க விரும்புவர்களுக்கு இது சொர்க்கமாக கருதப்படுமா? அக்டோபர் முதல் இரு வாரங்களில் இந்த அழகு உச்சத்தில் இருக்கும் என்று சொல்வார்கள். இந்திய கோடை கனடாவை மகிழ்விக்க இருக்கின்றது. பொதுவாக இலையுதிர் காலங்கள் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த கோடை காலங்களில். அந்த இலையுதிர் காலங்களில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அழகை, தாவரங்களின் நிறப்பரிமாற்றங்களை எல்லாம் கண்டு ரசிக்கக்கூடிய இனிமையான தருணங்களாக இந்த தருணங்கள் இது பூமிக்கே மிகப்பெரிய அழகை ஏற்படுத்தும். அது நிஷா விருப்ப பாடல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Relaxwell mattress வழங்கும் back to school sale பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெட்டிகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell mattresses and furniture, தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

நேர்களை நாங்கள் விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை இந்த வாரத்திலே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் டென்னிஸ், யுஎஸ் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. சமீபத்தில் பரபரப்பாக நடந்து முடிந்த யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் 2026 தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் எலினா ராய்பாகினா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் சாம்பியன் பட்டம் வென்று உலகின் புதிய நம்பர் ஒன் வீராங்கனையாக உருவெடுத்திருக்கின்றார். இறுதிப் போட்டியில் கோகோஹாப் மற்றும் பல முன்னணி வீரர்களை வீழ்த்தி அவர் இந்த மகுடத்தை சூடியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஜப்பானின் நாகாயோ நகரில் இந்த வாரம் செப்டம்பர் 19 தேதி தொடங்க உள்ளது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இறுதிக்கட்ட தயாரிப்புகள் தீவிரமடைந்திருக்கின்றன. நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணிகள் நேரடியாக நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசிய நாடுகள் இணைந்து நடத்துகின்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் நாகாயோ நகரில் செப்டம்பர் 19 ஆரம்பமாகின்றன. அதேபோல் இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் டெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு ரிஷப் பண்ட் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் வங்காளதேச அணி இந்தியாவுக்கு பயணம் செய்யாது குறித்த தற்போதைய இடைக்கால அரசின் விசாரணை அறிக்கை இந்த வாரம் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான உலக விளையாட்டுச் செய்திகள் பல இருக்கின்றன. குறிப்பாக பார்சிலோனா அணி லெவாந்தே அணியை 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்த சீசனில் தனது தொடர் வெற்றிகளை 6 போட்டிகளில் 6 வெற்றியை தக்க வைத்திருக்கின்றது. இதைவிட போலந்தில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் அமெரிக்க அணியை பெனால்டி சூட் அவுட்டில் வீழ்த்தி பிரேசில் அணி பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. கூடைப்பந்து அணியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த நாட்டு கூட்டாட்சி அரசு $76 பில்லியன் மதிப்பிலான புதிய தேசிய கூடைப்பந்து மையத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் இப்போது கனடாவில் மேற்கொள்ளப்படுகின்றன. டொரண்டோவில் இவ்வாறான புதிய தேசிய கூடைப்பந்து மையத்தை அமைக்கின்ற முயற்சிக்காக இவ்வாறான முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மகளிர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி கனடா அணி காலிறுதிக்கு முன்னேறியிருப்பதும் இங்கே இந்த வார செய்தியில் குறிப்பிடத்தக்கது. உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்த இலங்கை வீரர் ரமேஷ் தரங்க பத்ரகேயின் ஈட்டிகள் விமான பயணத்தின் போது சேதமடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சொல்லுகின்றார்கள். எனினும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க அவருக்கு புதிய ஈட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றனவா. இதேவிட லண்டனில் வரும் செப்டம்பர் 25 தொடங்க உள்ள லேவர் கோப்பை டென்னிஸ் தொடருக்கான டீம் ஐரோப்பா மற்றும் டீம் வேர்ல்ட் அணிகளின் வீரர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக இப்போது வெளியாகி இருக்கின்றது. இவை இந்த வாரத்தில் கிடைத்த பல்வேறு விதமான செய்திகளில் மிக முக்கியமான செய்திகள். குறிப்பாக இந்த வாரத்தில் இடம்பெற்ற விளையாட்டுகளில் மிக முக்கியமானது பெண்களுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் T20 கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த போட்டிகள் 2026 துபாயில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக நடைபெற்றது. நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி அமோக வெற்றி பெற்றிருந்தது. 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 183 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியால் 111 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. என்றாலும் நவவி என்பவர் ஆசிய கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் பங்கு கொண்ட இந்த போட்டியில் இந்திய அணி கோப்பையை பெறாமலேயே தங்களது வெற்றியை கொண்டாடியிருக்கின்றார்கள். இது தொடர் சர்ச்சையாக இப்போது உருவெடுத்திருக்கின்றது. நேரம் சரியாக 6:39 தொடர்ந்து சுதா ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடலுடன் நாங்கள் இணைந்திருப்போம்.

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 6:43. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்று அமெரிக்க தொடருடன் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். அமெரிக்க வரலாற்றில் 2017 ஆண்டு முதல் தடவையாக தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி

டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து. பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும்.

அதில் அதிபர் உக்ரைன் அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலை அடிப்படையாக கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நீக்க குற்றச்சாட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது. மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்பட்ட மோதலால் 2018 டிசம்பர் முதல் 2019 ஜனவரி வரை சுமார் 35 நாட்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட அரசாங்க முடக்கம் ஒன்று ஏற்பட்டது. சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் 2000 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கான சுங்க வரியை அமெரிக்கா 10-25% உயர்த்தியது. இதனால் உலகளவில் வர்த்தகத்தில் பெரும் பதட்டம் ஒன்று ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை எல்லையில் சந்தித்து பேசினார். அதே நேரத்தில் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ பதட்டம் அதிகரித்திருந்தது. சிரியாவின் எல்லைப் பகுதிகளிலிருந்து அமெரிக்க படைகளை விலக்கிக் கொள்வதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். 2019 அமெரிக்காவின் வேலையின்மை விகிதம் குறைந்த போதும் அரசியல் சார்ந்த விடயங்களில் பல்வேறு விதமான இழுபறி நிலைகள் தொடர்ந்தன.

அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது ஆட்சி காலம் 2019 வரை நீடித்தது. 2020 அமெரிக்காவில் 59வது அதிபர் தேர்தல் நடைபெற்றது. நாடு அரசியல் ரீதியாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி என இரு துருவங்களாக பிரிந்திருந்த காலம் அந்த காலம். பொதுவாகவே அமெரிக்காவில் இரு அரசியல் கட்சி தேர்தல்கள் தான் நீண்ட காலமாக நடைபெற்று வருவது. உலகத்தில் இரு கட்சி ஆட்சி முறை இடம்பெறுகின்ற நாடுகளில் அமெரிக்காவும் மிக முதன்மையானது. உலகம் முழுவதும் 2019 ஏற்பட்ட கோவிட் பெருந்தொற்று கடுமையான பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பல்வேறு விதமான கொந்தளிப்பான உலக மற்றும் நாடுகளது அரசியல் நிலைமைகளை உருவாக்கியிருந்தன. இந்த வேளையில் தான் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலும் இடம்பெற காத்திருந்தது. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டார்கள். கோவிட் மேலாண்மை, சுகாதாரம் மற்றும் இனவரிக்கு எதிரான போராட்டங்கள் ஆகியவற்றை முதன்மை பிரச்சாரங்களாக இவர்கள் முன்னெடுத்தார்கள். அப்போது பதவியில் இருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிட்டார். அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் மற்றும் பெருந்தொற்றுக்கு முந்தைய பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை முன்வைத்து அவர் பிரச்சாரம் செய்ய முற்பட்டார். கடும் போட்டிக்கிடையே ஜோ பைடன் 306 தேர்தல் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகின்றார். ட்ரம்ப் 232 வாக்குகளை பெறுகின்றார். ட்ரம்ப் இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்து சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொண்ட சம்பவங்கள் பல இடம்பெற்றன. 2020 அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாக அதிகாரங்களை அதிரடியாக பயன்படுத்தினார் என்று சொல்லப்படும். பெருந்தொற்றை கட்டுப்படுத்தவும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கவும் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்று சிறப்புமிக்க மீட்பு நிதியுதவி சட்டங்களில் கையெழுத்திட்ட சம்பவங்களும் இடம்பெற்றன. குடியேற்ற கட்டுப்பாடுகள், விசா நிறுத்தி வைப்புகள் மற்றும் மெக்சிகோ எல்லை சுவர் கட்டுமானத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளில் தனது சிறப்பு ஜனாதிபதி அதிகாரங்களை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. 2019 இறுதியில் உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் மீது கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க குற்றச்சாட்டுகள், 2020 பிப்ரவரியில் குடியரசுக் கட்சி பெரும்பான்மையாக இருந்த செனட் சபையால் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்படுகின்றார். அமெரிக்க தேர்தலை குலைக்கவும் வாக்காளர்களை திசை திருப்பவும் பல வெளிநாடுகள் முயன்றதாக அமெரிக்க உளவு அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தன. ஜோ பைடனின் பிரச்சாரத்தை பலவீனப்படுத்தவும் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவாகவும் அமெரிக்க மக்களிடையே பிளவை ஏற்படுத்தவும் ரஷ்யா இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் செய்திகள் பரப்பியதாக அந்த வேளையில் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன. அதிபர் ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு அமெரிக்க வாக்காளர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க மின்னஞ்சல்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் மூலம் ஈரான் முயன்றதாக இன்னொரு புறத்தில் உளவுத்துறை தகவல்கள் வெளியாகின. சீனா நிலைமைகளை கண்காணித்த போதிலும் தேர்தலின் முடிவுகளை மாற்றும் அளவிலான நேரடி தொழில்நுட்ப தலையீடுகளில் பெரிய அளவில் சீனா ஈடுபடவில்லை என்று சொல்லலாம். இவ்வாறு 2020 ஜனாதிபதி தேர்தல் அமெரிக்காவில் பல்வேறு வகையில் ஒரு புயல்கை கிளப்பிய சூடு கிளப்பிய ஒரு தேர்தல் ஆண்டாக கருதப்பட்டது. அமெரிக்க பொருளாதாரம் வரலாற்றில் இல்லாத பெரும் சரிவை உலகத்தில் பல நாடுகளிலும் அந்த சரிவு ஏற்பட்டது. அந்த அதிரடி மீட்சியையும் அதே ஆண்டில் சந்தித்ததுதான் அமெரிக்காவின் சிறப்பு என்று சொல்வார்கள். கோவிட்-19 லாக்டவுன் காரணமாக 2020 அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.5% சுருங்கியது. இது 1946 பிறகு இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட மிக மோசமான வீழ்ச்சி என்று சொல்வார்கள். 2020 பிப்ரவரியில் 50 இல்லாத அளவாக 3.5% இருந்த வேலையின்மை விகிதம் ஏப்ரல் மாதத்தில் ஒரே அடியாக 14.7% உயர்ந்தது. சுமார் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வேலை இழந்தார்கள் என்று சொல்வார்கள். நுகர்வோர் முடக்கம் நீங்கியதும் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை 0% குறைத்தாலும் ஆண்டின் இறுதி காலாண்டுகளில் பொருளாதாரத்தில் மீண்டும் வேகமான மீட்சியை சந்திக்க தொடங்கியது.
2020 அமெரிக்க அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு ஆண்டு என்று சொன்னால் அது மிகையல்ல நேர்களே.

0: நேர்கள் இணைந்திருந்தது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்பு நிகழ்ச்சி.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்தடி சில்வா மற்றும் அவரது மனைவியான பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்க ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன இன்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடம் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. ஜூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூல் செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டுமென மத்திய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. பசிபிக் கோஸ்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஹார்பர் ஏர் ஈடுபட்டுள்ளது. தனது ஸ்பேஸ் போர்ஸ் மூலம் விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளதாக முதல் முறையாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: நேரம் இப்பொழுது 7:02. நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது அலைவரிசைகள் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திரை இசை புதிர் நிகழ்ச்சி நடைபெறுவது நேர்களது அழைப்பில் தான் இருக்கின்றது. எங்களது தொலைபேசி இணைப்பில் ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொலைபேசியின் ஊடாக நேர்கள் இணைவது கடினமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் வாட்ஸ்அப் ஊடாக நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தேவராஸ் மெக்சிகோவிலிருந்து இணைந்து கொண்டார். அதேபோல் பவான் வன்கூவரிலிருந்து இணைந்து பேசினார். இவர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொண்டார்கள். ஏனைய நேர்கள், நீங்கள் முயன்றால் வாட்ஸ்அப் ஊடாக இணையலாம். அவ்வாறு இணைய முடியுமானால் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தலாம். அல்லாதுவிட்டால் நாங்கள் வருகின்ற வாரம் அந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக இணைய முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் இணைந்தால் திரை இசை புதிர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பல்வேறு விதமான பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம் நேர்களே. நீங்களும் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான விடைகளை வழங்கலாம். நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், எங்களது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். எங்களது வளமையான இலக்கம்தான் வாட்ஸ்அப். ஆகவே அந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக

பாக இருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நாங்கள் மூன்று வினாக்களை கேட்க இருக்கின்றோம். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இடம்பெறப் போகின்ற இந்த பாடலில் கம்பன் பற்றி பேசப்படும். கவியரசர் கம்பன் பற்றி பேசப்படும். கம்பன் தந்த காவியம் என்ன? கம்பன், நாங்கள் இன்று கம்பன் பற்றி பேசுகின்றோம். கம்பன் நமக்கு தந்த மிகப்பெரிய காவியம் என்ன என்பது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த பாடலிலே இன்னொரு பிரபல கவிஞரின் பெயர் சொல்லப்படும். இந்த பாடலில் இடம்பெறுகின்ற பாடலில் இன்னொரு பிரபல கவிஞரின் பெயர் சொல்லப்படும். அந்த கவிஞர் யார்? பாடலை வடிவாக கேட்டால் புரிந்து கொள்ளலாம். ஒரு பிரபல கவிஞர் பற்றி இந்த பாடல் சொல்லும். அந்த கவிஞர் யார் என்பது அடுத்த வினா. மூன்றாவது வினா,

அரேபியாவில் வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டு அரேபியாவில் வாழ்ந்த இரண்டு பேரின் உண்மையான காதல் கதை ஒன்று இருக்கின்றது. அது சோக முடிவாக மாறியது. பெற்றோர் இவர்களின் காதலை எதிர்த்ததால் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த திருமணத்தின் பின்னர் பிரிவு துயரால் வாடிய இருவரும் இறுதியில் மரணத்தை தழுவி கொண்டார்கள். அந்த காதல் ஜோடிகள் பற்றி திரைப்படங்கள் எல்லாம் வந்தது. அந்த காதல் ஜோடிகள் யார்? இதே பாடலில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது வினா, கம்பர் பற்றி பேசப்படும் கம்பர் தந்த மிகப்பெரிய காப்பியம் என்ன? இரண்டாவது, இன்னொரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் பற்றி சொல்லப்படும் அந்த கவிஞர் யார்? மூன்றாவது, இந்த பாடலிலே 7ஆம் நூற்றாண்டு அரேபியாவில் வாழ்ந்த உண்மை காதலர்கள் இருவர்களது பெயர் சொல்லப்படும். அவர்களது காதலுக்கு பெற்றோர் தடை விதித்தார்கள், வேறு திருமணத்தை செய்து வைத்தார்கள். இதன் காரணமாக பிரிவு துயரால் வாடிய இருவரும் பின்னர் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். பாடலை கேளுங்கள்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
2: நேர்கள் திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த மூன்று வினாக்களை மீண்டும் ஒரு முறை தந்துவிடுகின்றோம். கம்பர் எழுதிய மிகப்பெரிய காப்பியத்தின் பெயர் என்ன? இரண்டாவது, இந்த பாடலிலே மற்றொரு மிகப்பெரிய கவிஞர் பற்றி பேசினார்கள், அந்த கவிஞர் யார் என்பது கேள்வி. மூன்றாவது, இரண்டு காதலர்கள், குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவில் வாழ்ந்த இரண்டு காதலர்கள், இருவரும் ஒருவரையொருவர் இணைப்பிரியாது காதலித்தார்கள். பெற்றோரின் எதிர்ப்பால் வேறு திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த பிரிவின் துயரால் இருவரும் இறுதியில் மாண்டார்கள். தாமே அவர்கள் சாகடிக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த காதல் ஜோடிகள் வரலாற்றில் அடிக்கடி பேசப்படுகின்ற அவர்களது பேரில் பின்னர் திரைப்படமே வந்தது. அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காதலர்களின் பெயர் என்ன என்று கேட்டோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
3: வணக்கம் வாசன்,
2: எஸ்பி சரண் வார்கள். எப்படி வாட்ஸ்அப் ஊடாக இணைய முடியல?
3: இது பாட்டுல பாட்டை முழுக்க கேட்டேன். கம்பகமான காதல் சூத்திரம் சொல்லுவாங்க. அப்ப சூத்திரம், அப்ப காதல் சூத்திரம்
2: இல்ல இல்ல, நான் இந்த அந்த அந்த அந்த காப்பியம் இந்த படத்து இந்த பாடல்ல வரையில அவர் எழுதிய காப்பியம் என்னன்னு தான்
3: கேட்டேன். கம்பராமாயணம் தான் அந்த காதல் சூத்திரம் சொன்னேன்.
2: இல்ல இல்ல,
3: மற்றது இரண்டாவது கேட்டதுக்கு அது பிரபல கவிஞர் வந்து ஷெல்லி. அடுத்தது லைலா மஜ்னு.
2: ஷெல்லி எந்த நாட்டவர் என்று தெரியுமா உங்களை சும்மா கேட்கிறேன். நன்றி நன்றி, இவ்வளவு விடையும் சொன்னதே பெரிய விஷயம். நன்றி
3: நன்றி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
2: வெண்பா வணக்கம், வாருங்கள்.
4: ஆமாம், இது கம்பராமாயணம்.
2: திரை இசை புதிரண்டா சத்யா ஓடி வந்துருவீங்க
5: என்ன பிடிச்சது வந்து கம்பராமாயணம். கம்பர் எழுதினது.
2: மற்றது கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? ஓரளவு
5: 10 காண்டமா? இல்ல இல்ல
2: இல்ல, 10 கூடி போச்சு, பரவாயில்ல. பா,
5: 5 காண்டமா?
2: இப்ப வந்துட்டீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் சுதா.
2: சுதா சொல்லுங்க.
6: அதே மாதிரி
2: அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்,
2: சொல்லுங்கள்.
7: கம்பராமாயணம்
2: நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. கம்பராமாயணம் ஆறு ஹாண்டர் செல்லி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தூள் கிளப்பிட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
2: சொல்லுங்கள்.
1: நினைக்கிறேன் மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் செல்லி மகாகவி பாரதியார் தனக்கு தானே வச்ச பேர்
2: என்னண்டு செல்லி
1: நிகழ்ச்சியில்
2: அடுத்த நேர் வணக்கம். ஓ நலம் ஜெயா, நீங்க எப்படி?
7: நல்ல
2: சொல்றேன்
7: சொல்லாம தெரியல. அந்த அறிவு கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி சில பேர் நிறைய பேர் இதை பார்த்திருக்கேன். அவங்களோட படையினர் வேற நாட்டு காரர் எல்லாம் நல்லா கதைப்பீங்க. ஆங்கிலம் என்ன உடனே கதைச்சு கதைச்சுனா ஒண்ணு வந்து அவங்களோட மொழியை தவிர வேற ஒண்ணும் கதைக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை அதை நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க நாட்டுல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எல்லாம் தெரிஞ்சு 2008 தான் சுதந்திரமான சொல்லி இப்ப அதுக்குதான் சரி. இப்ப நீங்க சொன்னோடனே அதை பற்றி
2: ஒரு தகவல் சொல்லலாம். இப்ப கேட்டபடிய கொசோவா என்றது பழம்பெரு நாடு. ஒரு முற்காலத்தில் பழங்காலத்தில் ஒரு தனி நாடாக இருந்த நாடுதான் இந்த கொசோவா. பிறகு யூகோஸ்லாவியாண்டு உலக யுத்தம் முடிய முதலாம் உலக யுத்தம் முடிய எல்லாத்தையும் வாரி சுருட்டி ஒரு நாடாக மாற்றியது. இந்த சேர்பியா கொசோவா இப்படியான இடங்கள் எல்லாம் மெசிடோனியா எல்லாம் தனி நாடுகளாக இருந்தது. பிறகு யூகோஸ்லாவியா தனி நாடாக உலக யுத்தம் முடிய உருவாக்கிக்க எல்லா நாட்டையும் ஒன்றாணிச்சு யூகோஸ்லாவியான்னு மாற்றிச்சுது. அந்த நாடுகள் தான் பிறகு 91 பெரஸ்ட்ரோய்க்கா அந்த உலக ரஷ்யா உடையக்க தாங்களும் தேசிய எழுச்சி பெற்று தனியாக செல்ல போகிறோம் என்று கேட்டு போன நாடுகள். நல்ல, நான் அது நிச்சயமாக அதை பற்றி பேசுவேன்.
7: நன்றி.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலம். நன்றி. நீங்க எப்படி? நலமா?
8: நான் நலமா வச்சாகமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு. கம்பராமாயணம் அடுத்து செல்வி.
2: செல்வி அல்ல, செல்லி. செல்வி அடிக்கப்படாமல்
8: வேற தாங்க தெரியும்.
2: சரி சரி, நன்றி. ஆமாம், அது சரியான விடை. கம்பராமாயணம் ஷெல்லி. ஷெல்லி வந்து இங்கிலாந்தை சேர்ந்த, பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு கவிஞர். அவர் பிறகு மிக சிறிய வயது, அந்த காலத்து கவிஞர்கள்லாம் சிறிய வயது தான் வாழ்ந்தவர்கள். 19 புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கவிஞராக விளங்கினவர், புரட்சி கவிஞர். இங்கிலாந்தில் உள்ள ஒரு பகுதியில் பிறந்து இத்தாலியில் இருந்தவர். இத்தாலியில் படகு விபத்தில் காலமானவர். இவரது நாவல் பிராங்க் கெஸ்டீன் என்ற நாவல் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மேரி ஷெல்லி இவரின் இரண்டாவது மனைவி. அவர் எழுதி அவரும் புகழ்பெற்றவர். அப்படி ஒரு பெரிய வரலாறு ஷெல்லிக்கு இருக்கின்றது. அவரைத்தான் இந்த பாடலிலே கொண்டு வந்து கவிஞர் கம்பெனுக்கு போனான் ஷெல்லி என்ன ஆனான். லைலா மஜ்னு இருவரும் ஒரு அரேபிய தேசத்தைச் சேர்ந்த உண்மை காதலர்கள். இது உண்மை சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்தை தான் நாங்கள் வைதமுத்து தனது வரிகளிலே மிக சிறப்பாக கொண்டு வந்தார். அருமையான அந்த வரிகளுடன் நாங்கள் அந்த பாடலுடன் இணைந்திருந்தோம். வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக இணைந்து கொண்டு விடை தந்த நேர்கள் பஞ்சாட்சரம், வெண்பா, சத்யா, சுதா, தேவகுமார், குயின்ஸ்டன், நோர்வேஜியா, சிவலிங்கம் ஆகியோருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏனைய நேர்களும் வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொண்டுங்கள்.
0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
9: Everything okay, no problem indigenam.
10: Bar kalamu closing da tadikira nadik.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416 268 0155, 416 268 0155.
9: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா செல்வம்.
9: சரி சரி.
13: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து

நேர்கர் தமிழ் ஹெச்டியின் எங்களது திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து என்ன பாடல், என்ன கேள்வி என்பதை ஆர்வமாக இருப்பீர்கள் வழங்க இருக்கின்றோம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை அடுத்த ஒலிக்க இருக்கின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? முதலாவது கேள்வி, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். இரண்டாவது வினா, அந்த பாடல் தொடர்பான வினாக்களுடன் நாங்கள் இணைந்திருப்பதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை, இந்த பாடலை கேளுங்கள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: கிளிகள் அன்பு கதை எழுதுமாவணி திருவிழா,
2: தேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்களிலிருந்து 3 வினாக்கள் கேட்க இருக்கின்றோம். நேர்களே அலையுங்கள், பார்க்கலாம். முதலாவது வினா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முடிந்தவர்கள் சொல்லலாம் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது என்று. இரண்டாவது வினா, பஞ்சவர்ண கிளி பற்றி இதில் பேசப்படும். பஞ்சவர்ண கிளிக்கு எத்தனை நிறங்கள் இருக்கும்? பஞ்சவர்ண கிளி பற்றி இந்த பாடல் வரியில் இடம்பெறும். பஞ்சவர்ண கிளிக்கு எத்தனை நிறங்கள் இருக்கும்? அதேபோல் வானவில் என்ற பதமும் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். வானவில் எத்தனை நிறங்கள் கொண்டது? முடிந்த நிறங்களை நீங்கள் சொல்லலாம். அத்தனை நிறங்களையும் சொல்ல வேண்டியதில்லை. வானவில் எத்தனை நிறங்கள் இருக்கும்? முடிந்தவரை நீங்கள் அந்த நிறங்களை சொல்லலாம். அந்த வானவில் தொடர்பாக இன்னொரு வினா, வானவில் ஏன் நமக்கு வளைவாக தெரிகின்றது? வானவில் வானத்திலே ஒரு நேர்கோடாக தெரிவதில்லை, வளைவாக தெரிகிறது, ஒரு வில் போன்று தெரிகின்றது. அதனால் தான் அதுக்கு வானவில் என்ற பெயர் வந்தது. அதற்குரிய காரணம் தெரிந்தவர்கள் பாடலை கேட்டுக்கொண்டு தேடுங்கள், தேடி அலையுங்கள். நேர்களே, வினாக்களை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். முதலாவது வினா, இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. இரண்டாவது, பஞ்சவர்ண கிளிக்கு எத்தனை நிறங்கள்? மூன்றாவது, வானவில் எத்தனை நிறங்கள்? முடிந்தவர்கள் நிறங்களை சொல்லலாம். வானவில் ஏன் வளைவாக தெரிகிறது, வில் போல தெரிகிறது? ஏன் அது நேர்கோடு போல தெரிவதில்லை?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
3: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா.
4: நேர்கள் CMR தமிழ் HD-யின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் வினைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். 3 வினாக்கள் கேட்டிருந்தோம் நேர்களே. முதலாவது வினா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்று கேட்டிருந்தோம். இரண்டாவது, பஞ்சவர்ண கிளி பற்றி சொல்லப்பட்டிருக்கும். பஞ்சவர்ண கிளிக்கு எத்தனை நிறங்கள் இருக்கின்றது என்று கேட்டோம். மூன்றாவது, வானவில் பற்றி பேசப்பட்டது. வானவில் எத்தனை நிறங்கள், உங்களுக்கு தெரிந்த நிறங்கள். இன்னொரு போனஸ் கேள்வி, வானவில் ஏன் நேர்கோடாக தெரிவதில்லை, வளைவாக தெரிகிறது. இந்த வினாக்களுக்கான விடைகளுடன் இப்பொழுது நேர்கள் இணைகின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர், வணக்கம்.
5: வணக்கம், சத்யா பேசுறேன்.
4: சத்யா வர்க்கம்.
5: ருச்சி படத்துல இருந்தேன். மற்றது இரண்டாவது கேள்வி,
4: பஞ்சவர்ணக்கிளியில எத்தனை நிறங்கள் இருக்கு?
5: 5 நிறங்கள் இருக்கு. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா, ஓ கடல் நீலம்.
4: சிவப்பு, மஞ்சள், பச்சை,
5: நீலம், கடல் நீலம். மற்றது பானநிலை வந்து 7 நிறம், சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. மற்றது ஏன் வளரா தெரியலன்னா, நான் நிக்கிறேன் பூமி கோலமா இருக்கிற மாதிரி வளரா தெரியலன்னு
4: நிக்கிறேன். நன்றி, நன்றி சத்யா,
5: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம்,
4: சொல்லுங்க.
6: படம் சத்யா சொன்ன ரிஷி படம், அந்த பஞ்சவண்ணத்துல பஞ்சகண்ட 5 தானே, அதுலயே 5 வந்துட்டு.
4: பஞ்சாச்சனத்துக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விடுவாங்க,
6: விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப பஞ்சகண்ட 5, அப்ப 5 நிறம் இருக்கு அதுல. அந்த வானவில் நிறம் போதும் அவங்க சொன்ன நிறங்கள் தான். நான் நீ திருப்பி சொல்லு, சத்யா சொன்ன நிறங்கள் தானே. பெரிய போது பூமிக்குள்ள மறைஞ்சிடுது, பூமிக்குள்ள மறைஞ்சு விடாது. மிச்சம் மேல இருக்கிறது ஒரு 42 டிகிரி இதுல அது கண்ணுக்கு தெரிகிற படிக்கிற வளைவா தெரியுது. இதான் நான் பார்த்து
4: கொண்டது. அதோட இன்னொரு விடையும் இருக்கு. இப்ப சத்யா சொன்ன அந்த விடையை நாங்கள் அதில் ஆட் பண்ணணும். வந்த பூமி கோலமாக இருப்பதனால்
6: பூமி கோலமாக
4: அது சரி, 100 வீதம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
7: ஓம், நான் சுதா.
4: சுதா சொல்லுங்கள்.
7: அதே படம் ரிஷி, அதுல வந்து சரத்குமார் மீனா குட்டி நடிச்சது. மீனா, மீனா ஒரு பஞ்சாக குட்டி தான்.
4: என்ன கதை
7: இதான், இப்ப இல்ல முந்தி. அப்ப நீங்க இருக்கு கண்ணு கண்ணலகி
4: இல்லாமல்
7: அவங்க சொன்ன மஞ்சவன கிடைக்கிற நிறமாதான் வானவில்லும் அதேதான். வானவில் நிறவாசி அந்த பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கிற இருக்கலாம்.
4: இன்னைக்கு என்ன விசேடம் மீனா தொடர்பில்?
7: போறேன் 7 தேதி, இன்றைக்கு இல்ல அப்படி நான் சொல்லுது அப்படி நான் சொல்லுது அவ மீனாவங்கடா நம்புறான்னு அதான்
4: சொன்னேன். நன்றி கவனம் வீட்டை கேட்டுக்கொண்டிருப்பினும் நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
4: சொல்லுங்கள்.
8: ஆமா, இது வானவில் ரிசி பாடா. வானவில் வந்து இந்த சூரிய ஒளி மடத்துல அந்த பட்டு மீது பட்டு அந்த 42 டிகிரியில கோணத்துல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததால வானவில் வந்து வீல் மாதிரி தெரியுது. மற்றது தஞ்சை நகலி அது வந்து
4: நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
9: வணக்கம்.
4: வணக்கம், பேசுங்கள்.
9: ரெனால்
4: சொல்லுங்கள்.
9: வானவில் 7 நிறம், பஞ்சவர்ண கிளி 5, படப்பெயர் தெரியாது. சொன்னாங்க படப்பெயர் தெரியாது. அது வந்து வானவீட வளைவா காரணம் வந்து சூரிய ஒளிர்கதிர் வந்து மழை நீர்ல பட்டு முறியலதால கண்ணுக்கு அது புலப்படுறது வளைவு, வளைவா புலப்படுது. அவ்வளவு
4: நன்றி. கிணத்துல நாங்க குளிக்கேக்கே அப்படி ஒரு வளைவு வாரம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
10: வணக்கம் நஞ்சயா. படம் வந்து ரிசி, வந்து வானவில் வந்து பஞ்சவர்ணம் கிளி வந்து 5 நிறம், அடுத்து வானவில் வந்து 7 நிறம், அதுல 2 அந்த பஞ்சவர்ணில இருந்து 2 நிறம் தான் அதிகமா வரும். மற்றது கேட்டனீங்கள் அந்த நான் பூமியில கீழே இருக்கிறதால அந்த வானவில் வந்து உங்களுக்கு வளைவா தெரியும். மற்றபடி வானவில் வந்து ரவுண்டு தான்,
4: வட்டம்தான்,
10: வட்டம்தான். ஆமா,
4: எங்கள் நேர்கண்ட அந்த அறிவு உண்மையில மெச்சத்தை
10: நன்றி
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம்.
4: குயின்சன் சொல்லுங்கள்.
11: திரைப்படம் வந்து ரிசி, பஞ்சவண்ணம் புள்ளி கண்ட 5 வண்ணங்கள், பஞ்ச வாண்டர்கள் போல, வானவிலோடு நிலங்கள். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: வணக்கம்.
12: சிவலிங்கம்
4: சொல்லுங்கள். சரி நன்றி. ஆமாம், அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையில் நேர்களை பாராட்ட வேண்டும். இன்னொரு தேடல், இன்னொரு கொம்போ அப்படியே கொண்டு வந்து அத்தனையும் ஒன்றாக தருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விடைகளுடன் இணைந்திருந்த பஞ்சாட்சரம், சத்யா, சுதா, தேவகுமார், குயின்ஸ்டன், நோர்வே, ஜெயா, சிவலிங்கன், ரெனால்ட் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னொரு பாடல், இன்னொரு வினாவுடன் இணைந்திருப்போமா? இடம் போதுமா, நேரம் போதுமா? இல்லை, நேரம் போதாது நேர்கள். என்றால் ஒரு பாடல் ஒளிபரப்புகவே 5 நிமிடம் ஆகும். ஆகவே நாங்கள் பாடலுடன் நிறுத்திக்கொள்வோம். அடுத்த பாடலுடன் அடுத்த வாரம் இன்னும் தல்சுவையான வினாக்களுடன் திரை இசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றும் நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பித்த அது ஒன்று கடும் தொலைபேசி வேலை செய்யவில்லை, வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து பஞ்சாட்சரம், வெண்பா, சத்யா, சுதா, தேவகுமார், குயின்ஸ்டன், நோர்வேஜியா, சிவலிங்கன், ரெனால்ட் ஆகியோர் பதில் தந்தீர்கள். உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நேர்களை, அடுத்து வினாவுக்காக நான் வைத்திருந்த பாடல் இந்த பாடல்தான். எத்தனை அருமையான வினாக்கள் எல்லாம் வந்திருக்கும் பாருங்கள் இந்த பாடலில்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: மணித்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் விவகாரத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சிறைச்சாலை அதிகாரிகளினால் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சவின் மாமியாரான என்டி லிவோராவும் புறப்பட்டு சென்றுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் அரசியல் தலையீடு இல்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஸ்கச்வான் மாகாணத்தில் புதிய தரவு மையங்களை கட்டப்படுவதற்கு தற்காலிக தடையை விதிக்க வேண்டும் என மாகாண எதிர்க்கட்சியான என்டிபி கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா கனடா வர்த்தக மோதலால் நியூயார்க் நகர வணிகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்களே, இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். இன்று செப்டம்பர் மாதம் 16 திகதி. வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாட்டின் சுதந்திர நாள். வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாட்டின் சுதந்திர நாள் என்றால் நேர்களுக்கு குழப்பம் வரும். அமெரிக்கா தெரியும், கனடா தெரியும், ஆகவே மூன்றாவது நாடு மெக்சிகோ. மெக்சிகோ நாட்டின் சுதந்திர நாள் இன்றைய நாள். மெக்சிகோ நாடு பல வகையில் உலகத்தில் மிக முக்கியம் பெற்ற நாடாக விளங்குகின்றது. உலக சனத்தொகையில் மிக பிரம்மாண்டமான சனத்தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று. 11 இடத்தில் இருக்கின்றது. 133 மில்லியன் மக்களை கொண்டிருக்கின்றது. அதைவிட நகராக்கம் மிக கூடிய நாடுகளில் ஒன்று. மெக்சிகோ நாட்டில் நகராக்கம் மிக அதிகம், 88% கொண்டிருக்கக்கூடிய நாடு. உலகத்தில் 13 மிகப்பெரிய பரப்பளவில் 13 மிகப்பெரிய நாடாகவும் விளங்குகின்றது மெக்சிகோ. கேள்வி என்னவென்றால், மெக்சிகோ இன்று செப்டம்பர் 16 திகதி தனது சுதந்திர நாளை கொண்டாடுகின்றது. இந்த கேள்வி வந்ததுக்குரிய ஒரு பின்னணி இருக்கின்றது. எங்களது நேர் தேவதாஸ் மெக்சிகோவிலிருந்து பேசினார். எங்களது அறிந்து வறியாமலும் தெரிந்து தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பர்ஸ்வை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அவர் அங்கிருந்து வாட்ஸ்அப் ஊடாக அழைத்து பேசினார். தாங்கள் சிஎம்ஆர் அங்கிருந்து நண்பர்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உங்களது நிகழ்ச்சி என்று சொல்லி இணைந்திருந்தார். அவர் முடிந்தால் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம். நீல்பதில் சொல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தால் தாம் நடைப்பயிற்சி அங்கும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றும், நடைப்பயிற்சியின் போது எல்லோரும் உங்களது நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் என்று வாட்ஸ்அப் ஊடாக அழைத்து பேசினார். அதனால் தான் இந்த வினாக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது.